0: சொல் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்கும் நேரம் மகிழ்விக்கும் அதே நேரம் நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்களது பங்களிப்பை வழங்க வேண்டும். நிற்பதல் சொல் நிகழ்ச்சியில் எங்களது வினாக்களுக்கான விடைகள் 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளில் பொருத்தமான விடைகளுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். புதிய நேர்களும் இணைந்திருக்கலாம். எங்களது வளமையான தொலைபேசி இலக்கம்தான் 416-644-6222. புதிய நேர்கள் எங்களது நேர்கள் விடைகள் பலர் சொன்னாலும் தொடர்ச்சியாக விடைகளுடன் இணைகின்ற நேர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். ஆகவே கலந்து கொண்டு உங்கள் விடைகளை வழங்குங்கள். அவர்கள் சரியானவடை சொல்லிவிட்டார்கள், இனி நான் போய் சொல்வது தவறு என்று நினைக்க வேண்டாம். விடைகள் சொல்ல சொல்ல உங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில் இன்னும் இன்னும் நெருக்கம் அதிகரிக்கும். அதிகரிக்கின்ற போது தேடல் அதிகரிக்கும். தேடல் அதிகரிக்கின்ற போது இந்த நிகழ்ச்சியின் பெருமதியை அல்லது இந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பல விடயங்களை நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எத்தனை நேர்கள் விடை சொன்னாலும் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விடைகளை வழங்குவது மிகவும் பொருத்தமாக இருப்பது மட்டுமன்றி நிகழ்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள்.
1: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News.
2: கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2 மாதங்கள் ஒத்திவைக்குமாறு கோரி மாணவர் தரப்பினர் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி வழங்காது தள்ளுபடி செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020 ஆண்டு தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுதி விதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாக்க உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க பணிப்புரை விடுத்துக் கொண்டார். பிலிப்பைன்ஸின் மணிலா நகரில் நடைபெறும் 33வது ஆசிய பிராந்திய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையின் முக்கிய நிகழ்வுகளுக்கு இடையே இலங்கையின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பங்களாதேஷ் வெளிவிவகார அமைச்சர் கலியூர் ரஹ்மான் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருள் கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். டெல்லியில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தலைநகரில் 16 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்றும் மூடப்பட்டுள்ளன. பிரதமரின் விரைவு நீதிமன்ற அறிவிப்பை ஏற்க மாட்டோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான்பூச்சி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படம் இன்று உலகம் முழுவதும் வெளியானதைத் தொடர்ந்து திரையரங்குகளில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தில் கத்தி வாள் போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு பாதுகாப்பு படையினரை போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கியதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் காவல்துறையால் சமீபத்தில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து விசாரித்து வருவதால் சாட்சிகள் முன்வருமாறு பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சுதந்திர விசாரணை அலுவலகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வடகிழக்கு அமெரிக்கா மற்றும் கனடாவை உள்ளடக்கிய ஒரு ஏரியில் ஒரு மீனிடமிருந்து மற்றொரு மீனுக்கு பரவக்கூடிய பழுப்பு நிற புல்ஹெட் கொளுத்தி மீன்களில் காணப்படும் ஒரு அரிய வகை தோல் புற்றுநோயை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்று நேச்சர் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஜெனட்ரிக் மருந்துகளுக்கு 2028 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும் எனவும், ஓராண்டுக்கு பிறகு இந்த வரி 200% உயர்த்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது தொடர்ந்து 12வது இரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணை தங்களுக்கு தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதன்கிழமை அறிவித்தார். அதிகரித்து வரும் சீன ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் இந்தோ பசிபிக் நாடுகளை ஒன்றிணைக்கும் சமீபத்திய ஒப்பந்தத்தில் நியூசிலாந்து புதன்கிழமை பப்புவா நியூகினியாவுடன் ஒரு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தென்சீன கடற்பகுதியில் சர்ச்சைக்குரிய ஸ்காப்ரோ ஷோல் பகுதிக்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படும் 2 பிலிப்பைன்ஸ் கப்பல்களை தங்களது கண்காணிப்புக்கு பிறகு வெளியேற்றியதாக சீனா இன்று தெரிவித்தது.
1: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நீள்பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். நீள்பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது முதலாவது வினாவுக்குள் நுழைய இருக்கின்றோம். இன்றைய முதலாவது வினாவாக நாங்கள் கொண்டு வருகின்ற வினா இதுதான். நேர்களே, 1983 இலங்கையில் ஏற்பட்ட ஜூலை கலவரம் என்பது பலரும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வடுவாக மாறியிருக்கின்றது. பொதுவாக இலங்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முடக்கிவிட்ட கலவரம் மட்டுமல்ல, இலங்கை தமிழர்கள் தமது நாடுகளை விட்டு வெளியேறுகின்ற வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்கின்ற மிகப்பெரிய ஒரு படலத்தை ஆரம்பித்த ஒரு சம்பவமாகவும் ஜூலை கலவரம் அமைந்திருந்தது என்ற வகையில்தான் அது கருப்பு ஜூலை என்று அழைக்கப்படுகின்றது. கேள்வி என்னவென்றால், இந்த ஜூலை கலவரத்தின் போது பல்வேறு விதமான நிற்கதியான தமிழ் மக்களை கொழும்பிலிருந்து வடக்குக்கு யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து செல்வதற்கு பல கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. அகதிகள் கப்பல் என்று அது அழைக்கப்படும். அந்த அகதிகள் கப்பல்களில் 1983 அதிகளவு அகதிகளை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட இந்திய கப்பலின் பெயர் என்ன? இதுதான் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது வினா. 1983 ஏற்பட்ட இனக்கலவரத்தின் போது மிக அதிகளவிலான மக்களை கொழும்பிலிருந்து வடபகுதிக்கு அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்திய அரசின் உதவியுடன் வழங்கப்பட்ட கப்பலின் பெயர் என்ன? 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளிலிருந்து நீங்கள் கண்டுபிடிப்பது இலகுவாக இருக்கும். முதலாவது விடை

முதலாவது விடை எம்பி ஓசன் லேடி. எம்வி ஓசன் லேடி. இரண்டாவது சிதம்பரம். மூன்றாவது லங்கா ரத்னா. எம்பி ஓசன் லேடி, இரண்டாவது சிதம்பரம், மூன்றாவது லங்கா ரத்னா. இந்த கப்பல்களில் எந்த கப்பல் இந்திய கப்பல்கள் வரிசையில் இடம்பெறுவது, அதிகளவு நிற்கதியானவர்கள் ஏதிரிகளை அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது, கொழும்பிலிருந்து வடமாகாணத்திற்கு, யாழ்ப்பாணத்திற்கு, காங்கேசந்துறைக்கு அழைத்து செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. முதலாவது விடை தந்தோ நேர்களே, மீண்டும் ஒரு முறை முதலாவது விடையை தந்து அந்த மூன்று விடைகளையும் தருகின்றோம். ஒன்று எம்பி ஓசன் லேடி, இரண்டாவது சிதம்பரம், மூன்றாவது லங்கா ரத்னா. அலையுங்கள் பார்க்கலாம். 4 1 6 6 4 4 6 2 2 2 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது 8:13. சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
5: சாரிகமசா பாமபகா,
6: அது ரமேஷ் ரூப பாடல்.

0: நேர்கள் நீல் பல்சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நாங்கள் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். 1983 இலங்கையில் ஏற்பட்ட ஜூலை கலவரத்தை அடுத்து மிகப்பெருமளவிலான ஏதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற தமிழ் மக்கள் கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இதற்கு பயன்படுத்தப்பட்ட இந்திய கப்பலின் பெயர் எது என்று கேட்டிருந்தோம். 3 விடைகள் தந்தோம். முதலாவது கப்பலின் பெயர் எம்பி ஓஷன் லேடி என்பது முதலாவது கப்பலின் பெயர் நாங்கள் தந்த விடைகளில். இரண்டாவது கப்பலின் பெயரை தந்திருந்தோம். நாங்கள் இந்திய கப்பலின் பெயரை கேட்டிருந்தோம் என்ற வகையில் 3 விடைகள் தந்தோம் நேர்களே. முதலாவது விடையை தந்தோம் எம்பி ஓசன் லேடி என்பது. இரண்டாவது விடை எம்பி சிதம்பரம், எம்வி சிதம்பரம். மூன்றாவது விடை தந்தோம் லங்கா ரட்னா. இந்த விடைகளில் எந்த விடை பொருத்தமான விடை என்பதுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். நேர்களை இணைத்துக் கொள்வோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: ஓ வணக்கம்.
0: வணக்கம், வாங்கோ. கமல்,
1: கமல் பேசுறேன்.
0: ஓ சொல்லுங்க கமல்.
1: எல்லாரும் மகளில தான் வந்தது, எங்க அப்பா மாமா எல்லாரும். நானும் சிதம்பரம் வந்திருக்கேன், சரியா தெரியே இல்ல. 42 வருஷத்துக்கு மேல் பாப்பா நேர்களை என்ன சொல்றார்கள் என்று.
0: சரி,
1: வரும்போது நீல சரமெல்லாம் கொடுத்து விட்டது விவேகி.
0: என்னென்று விளங்கில கமல்?
1: நீல நீல சரம் சரமும் கொடுத்து விட்டது எனக்கு விவேகிகள்.
0: நீல கலர் சரம்
1: சரம் உருவா எல்லாருக்கும் தெரியும். மகளில வந்தது எந்த
0: எல்லாம் நினைவில் ஓடி வருது உங்களுக்கு. சரி, நன்றி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மாசன், இது பஞ்சாஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க பஞ்சாஜ்.
2: இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி சென்றது எம்பி சிதம்பரம். என்ன ஒரு கொசு தகவல் சொல்லட்டும் தெரிஞ்சது?
0: சொல்லுங்கள், முக்கியம்.
2: ஓ, அதாவது சிதம்பரம் யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றி போய்கொண்டு அதே சமயம் எம்பி ராமானுஜம் பாரத் சீமாவும் தமிழ்நாட்டுக்கு ஏந்தி சென்றார். ஓ, தலைமன்னார்ல இருந்து இது இங்க இருந்து காங்கிரஸ் வந்து அது தலைமன்னார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு. அப்ப அந்த இங்க இந்த கப்பல் சேவை யாழ்ப்பாணத்துக்கு சிதம்பரம், எம்பி சிதம்பரம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
3: இது வெள்ளிட மேலையாக தெரியுது, எம்பி சிதம்பரம்.
0: சரி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: என்ன
0: ராஜா விளங்கல?
1: கிரில் நல்ல
0: புகை வருது உங்களுக்கு. நீங்கள தான் வரி விதிச்சிருக்கீங்க 50%. வானத்துக்கும் எல்ல போடணும், பெரிய மதில் கட்டணும். அதெல்லாம் புகை இல்ல, நம்ம நாட்டு புகை தான் புகையா இருக்கு உங்களுக்கு. என்ன என்ன ராஜா,
1: எனக்கு இந்த மாதிரி தான் நெருப்பெரிஞ்சு தெரியும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன்.
0: மதன் சொல்லுங்கள்.
4: சிதம்பரம் தான்.
0: நன்றி மதன்.
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்கள்.
5: ஓ மேம், விடை வந்த சிதம்பரம். அதை வந்து முக்கியமானவரால் ஆட்சியில் இருக்கும்போது தான் அந்த கப்பலை அனுப்பியிருக்கேன்.
0: ஓ, முக்கியமான ஒரு இருந்த அந்த நேரம்
6: அதே பதில் தான், சிதம்பரம் தான். அந்த நேரம் நான் நாட்டில் இல்ல,
0: வெளிக்கட்டிகள்.
6: சவுதி அரேபியா.
0: சரி நன்றி.
6: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
7: இது வந்து எம் வி சிதம்பரம் தான். நீங்க ஓஷன் லேடிங் வந்து கன்னடாவில் சம்மந்தப்பட்டது.
0: கட்டிக்கார் நான் யாரெல்லாம் அதை கொண்டறிவினும் யார் கதைப்பினம் பார்த்தா நீங்கள் உண்மையிலே அற்புதம்.
7: அது வந்து எம் வி சிதம்பரம் தான்.
0: அது சொல்லுங்க, அந்த கனடா விஷயத்தை சொல்லுங்க. சொல்ல வந்தது
7: அது வந்து அது 2009 இலங்கை அகதிகள் ஏற்று வந்த கப்பல் தான் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் கொலம்பியால அப்புறம் என்ன நடந்ததுன்னு
0: தெரியல. நடந்து முடிஞ்ச உடனே
7: உடனே வந்து
0: சில கப்பல்கள் இலங்கையிலிருந்து புறப்பட்டு பல நாடுகள் போய் அமெரிக்கா கனடா ஆண்டெல்லாம் போய் எங்களது எதிரிகள் இறங்கினார்கள், எங்களது உறவுகள்.
7: நன்றி, வணக்கம்.
0: சரி, நன்றி நன்றி. நல்ல அந்த விடத தொட்டதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் மாசன், நான் இந்த பவான். இது எம் வி சிதம்பரம் தான்.
0: நன்றி பவான்.
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: ஓ வணக்கம், நான் ஸ்ரீராம். நீங்கள் கேள்வியை கேட்ட உடனே அழைப்பு எல்லாம் நிறங்கி விட்டது. உண்மையிலேயே அந்த பெயர், அந்த பெயரை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சிதம்பரம் தான். நான் நேர்களை கொண்டு வரைக்கும் முன்னே அது சிதம்பரம். அது ஏனென்றால் அந்த பெயரினுடைய அடையாளம் வந்து அது இந்தியாவினுடைய ஒரு பெயரின் அடையாளமாக இருக்கிறதால. அடுத்தது ஓசன் லேடி கனடா 76 பேரை கொண்டு வந்தது 2009. அடுத்த கப்பல் யாரை ஏற்றி கொண்டு போகணும்னு தான் சரியில்லை, நீங்களாம் சொல்லணும். ஏன்னா நீங்கள் மூன்று கப்பலையும் கொண்டு வந்தபடியே ஏதோ ஒரு பேர் அடக்கம் இருக்கும், உள்ளடக்கம் இருக்கும்.
0: சரி, நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: மூர்த்தி ஆயக்கிறன்.
0: சொல்லுங்க மூர்த்தி.
10: இது எம் வி சிதம்பரம் தான்.
0: நன்றி நன்றி
10: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா. இது எம் பி சிதம்பரம் கப்பல் தான். ஓசன் லேடி இங்க பிரிட்டிஷ் கொலம்பியால 482 எதிரிகளோட வந்தடைந்த கப்பல் அது. அந்த கப்பல் தான்.
0: நன்றி நன்றி தேவகுமார்.
11: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம் பாசன், நான் நம்பி அறிகிறேன்.
0: நம்பி சொல்லுங்க.
12: மோட்டர் வெஹிக்கிள் சிதம்பரம்.
0: சரி சரி, நன்றி நன்றி. ஆமாம், அது சரியான விடை. எம் வி சிதம்பரம் என்பது மிகச்சரியான விடை. நாங்கள் நேர்களுக்கு நினைவு இருக்குமோ தெரியாது, இதே வினாவை கடந்த வருடமும் கொண்டு வந்திருந்தோம். அதற்கு நாங்கள் ராமானுஜம் அந்த கப்பலின் விடையை தந்திருந்தோம். எம் வி சிதம்பரம், லங்கா ராணி என்ற மூன்று விடைகள் தந்திருந்தோம் கடந்த வருடம். பலர் நினைச்சும் கோதாசையாக வந்து சொல்ல போகிறாரு, போன வருடம் இந்த கேள்வி குழந்தைகள் ரெண்டு. நாங்கள் அந்த நேரம் கொண்டு வந்த மூன்று விடை ராமானுஜம், சிதம்பரம், லங்கா ராணி என்ற மூன்று விடைகள் தந்திருந்தோம். ராமானுஜம் பஞ்சாட்சரம் சொன்னது போல இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு எதிரிகளை கொண்டு சென்றது. லங்கா ராணி என்பது 1958 கலவரம் இடம்பெற்றது. இன்றைக்கு நாங்கள் அந்த இலங்கையின் அரசியல் கட்சிகளின் வரலாறு பற்றி பார்த்த இடத்தில், 58 சிங்கள மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சிங்கள மட்டும் சட்டத்துக்கு எதிராக கடும் போராட்டம் நடைபெற்றது என்றும், அந்த பண்டா செல்வா ஒப்பந்தம் கிழித்தறியப்பட்டது என்றும், அதனைத் தொடர்ந்து எங்களது தமிழ் மக்கள் மீது மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது கொழும்பில். அந்த கொழும்பில் புலனறுவை, காளி, கொழும்பு போன்ற இடங்களில் அந்த வேளையில் பல தமிழ் அரசு தமிழ் கட்சி தலைவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கொழும்பில். அந்த வேளையில் கொழும்பிலிருந்து எதிரிகளாக எம் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு காங்கிரஸ் துறையை கொண்டு வரப்பட்டார்கள். அதற்கு பயன்படுத்தப்பட்ட கப்பல் தான் லங்கா ராணி என்ற கப்பல். இது கடந்த தடவை நாங்கள் இந்த வினாவை கொண்டு வந்தபோது இந்த விளக்கம் தந்திருந்தோம். இந்த முறை நாங்கள் கொண்டு வந்த வினாவில் மூன்று விடைகள் தந்தோம். சிதம்பரம், நேர்கள் சொன்னது போல எம்ஜி ராமச்சந்திரன் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய அரசின் ஒப்புதலின் அடிப்படையில் இலங்கைக்கு உடனடியாக சிதம்பரம் கப்பல் அனுப்பி வைக்கப்பட்டது. அதே ஆண்டு 83 இன்னொரு கப்பலும் இலங்கை அரசால் பயன்படுத்தப்பட்டது. காங்கிரஸ் துறைக்கு வடக்குக்கு எங்களது எதிரிகளை கொண்டு செல்வதற்காக, சொந்த உறவுகளை கொண்டு செல்வதற்காக அதற்கு இலங்கை அரசால் பயன்படுத்தப்பட்டதுதான் லங்கா ரட்னா. பாருங்கள், 58 லங்கா ராணி, 83 லங்கா ரட்னா. அதனுடன் சிதம்பரம் என்ற பெரிய கப்பல், அதுதான் மிகப்பெரிய கப்பல். அதிக அளவிலான மக்களை கொண்டு ஒரே தடவையில் லங்கா ரட்னாவில் கொண்டு செல்வது கடுமையாக இருந்தது. அந்த வேளையில் எம் ஜி ராமச்சந்திரன் சொந்த உறவுகளுக்காக அந்த மிகப்பெரிய ஏற்பாட்டை செய்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு சென்று தமிழர்கள் இவ்வாறு இறக்கப்படுகின்றார். இன்னொரு விடை தந்தோம், எம் வி ஓசன் லேடி என்ற கப்பல். அது 2009 76 அகதிகளுடன் கனடாவின் மேற்கு பகுதியை வந்தடைந்த கப்பல். அதே 2009 எம் வி சன்சி என்ற ஒரு கப்பல் வந்தது. 2010 ஆகஸ்ட் மாதம் 2010 492 இலங்கை தமிழர்களுடன் தாய்லாந்து சரக்கு கப்பல் ஒன்று கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் கரையோரத்தை அடைந்தது. அதுதான் தேவகுமார் சொன்னார். அது 2010 வந்த எம் வி சன்சி என்ற கப்பல். இதெல்லாம் நாங்கள் மறக்க முடியாத வரலாறுகள். யுத்தம் முடிவடைந்த பின்னரும் பல கப்பல்கள் புறப்பட்டன. நான் இப்போ 2 கப்பல்லாம் சொல்லியிருக்கிறேன். பல கப்பல்கள் இவ்வாறு புறப்பட்டு ஒவ்வொரு நாடுகளில் அவை கொண்டு சென்று எங்களது ஏதிலிகளை அந்த இடங்களில் இறக்கி சென்றன. அதில் ஓசன் லேடி கனடாவுக்கு 76 பேருடன் வந்து மேற்கு பகுதியை அடைந்தது. எம் வி சன்சி என்ற கப்பல், அது தாய்லாந்துக்கு சொந்தமான கப்பல், கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தை 2010 வந்தடைந்தது. இப்படி பல சந்தர்ப்பங்களிலே யாழ்ப்பாண கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கும், அதேபோல் எங்களது தமிழக தாய் சொந்த பிரதேசங்களிலிருந்து வேறு நாடுகளுக்கும் பல்வேறு கட்டங்களில் பல்வேறு காலங்களில் எதிரிகளாக எம்மவர்கள் சென்றபோது பல்வேறு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் நாங்கள் மிக முக்கியமாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு கழகத்தின் போது லங்கா ராணி, லங்கா ரட்னா, எம் வி சிதம்பரம், அதேபோல் ராமானுஜம் என்ற அந்த கப்பல்கள் நினைவு கொள்ள வேண்டிய கப்பல்கள் வரலாற்றில். இவற்றின் பெயர்களும் நிச்சயமாக எங்களது சந்ததிகள் அறிந்திருக்க வேண்டிய பெயர்கள் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நினைவூட்டுவதற்காக அந்த வினாவை கொண்டு வந்தோம். விடைகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகள். உண்மையில் உங்களது அந்த ஆர்வம் இன்னும் இன்னும் நல்ல இந்த வினாக்களை, இவ்வாறான வினாக்களை கொண்டு வருவதற்கு தூண்டுகின்றன. கமல் பஞ்சாட்சரம், குவதாஸ், ராஜா, மதன், ஜெயா, மொரின், தவம், ரமேஷ், பவான், ஸ்ரீராம், மூர்த்தி, தேவகுமார், நம்பிராசை ஆகியோருக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் அடுத்த வினாவுக்குள் நுழைய இருப்பதற்கு முன்னரே ஒரு வர்த்தக இடைவேளை எடுத்துக்கொள்வோம்.
13: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
14: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: நேர்களே, தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா மீது 50% வரி விதிப்பதாக அறிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா மீது 50% வரிகளை விதிப்பதாக சில பொருட்கள் மீது அறிவித்திருக்கின்ற இந்த செயற்பாடு எப்போது நடைமுறைக்கு வர இருக்கின்றது, எந்த தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது என்பதுதான் வினா. நிச்சயமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற வகையில் அந்த வினாவை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்போது புதிதாக அமெரிக்கா மீது, குறிப்பாக அமெரிக்கா கனடாவிலிருந்து, கனடாவின் தற்போதைய காட்டுத்தீ பரவல் காரணமாக கனடா அமெரிக்காவில் உள்ள சிகாகோ மற்றும் நியூஜெர்சி, நியூயார்க், வாஷிங்டன் டிசி ஆகிய பல்வேறு இடங்களில், போஸ்டன் போன்ற இடங்களில் பெருமளவு காட்டுத்தீ பரவல் காரணமாக இங்கிருந்து புகைகள் அந்த நகரங்களை தாக்கின என்றும், அதன் காரணமாக சில பொருட்கள் மீது 50% இறக்குமதி வரிகள் விதிக்கப் போவதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்பு எந்த நாளிலிருந்து அமுல்படுத்தப்பட இருக்கின்றது, எப்போதிருந்து அந்த வரி விதிப்பு அமுல்படுத்தப்பட இருக்கின்றது என்பதுதான் வினா. முதலாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, இரண்டாவது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, மூன்றாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. மீண்டும் ஒருமுறை அந்த விடைகளை தருகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி, இரண்டாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி, மூன்றாவது செப்டம்பர் 15ஆம் தேதி. எந்த தேதியிலிருந்து அதை அமுல்படுத்த இருப்பதாக டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் என்பதுதான் கேள்வி. விடைகளுடன் இணையுங்கள். 416-6446-2222. இது தேவகுமார் விருப்பப்பாடு.
1: வெள்ளியோர் சிலர் தமை வாத்தா ஏ புரிக்கு வாத்தா ஏ மகராசர்கள் உள்ள காலி தண்ணில யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதர் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: நேரம் 8:41 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த மற்றொரு வினா இதுதான். நேர்களை, கனடாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக இப்போது அமெரிக்காவின் சில நகரங்களில் காட்டுத்தீயின் புகை பரவல் காரணமாக வலி மாசடைந்திருப்பதாக குற்றம் சுமத்தி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கனடா மீது 50% புதிய வரிகளை விதித்திருக்கின்றார். இந்த வரிகள் எந்த தேதியில் அமுல்படுத்தப்பட இருக்கின்றன என்பதுதான் நாம் கொண்டு வந்த வினா. 3 விடைகள் தந்தோம். 1st August, August 19, September 15. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாஸ்டர் பஞ்சன் பேசுவேன்.
0: சொல்லுங்கள் பஞ்சன்.
1: இது August 19, 26th அடுத்த மாதம் கலிபோர்னியா காட்டுத்தீ வேறப்ப கடந்த காலங்களில் எக்கச்சக்கமா இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா அந்த பக்கம்லாம் தாக்கினது.
0: இயற்கை அனைத்தது
1: ஆறாயிரம் மணி செய்ய அது சில விட வந்து விரும்பவும் அதுக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டிய எந்த நாடாக இருந்தாலுமே.
0: இனி காணி வானத்துக்கும் நிலத்துக்கும் மதில் கட்டணும்.
1: அதுக்கு 50%. 28th, 2028 கே அவர் பிளான் போட்டுட்டார். அவர் என்னத்தை கூட்டலாம் இந்த அதுக்கு அவர் பதவியில் இருந்தா அந்த நேரம் பார்ப்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்த
1: நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: ஓ, நான் ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம் சொல்லுங்க.
2: August 19 தான், ஆனால் இயற்கை வந்து அந்த என்ன புகை கொண்டு போவதற்கு என்ன செய்ய முடியுமா? ஆனால் என்னென்றால் அடுத்த முறை அவர்களுடைய காட்டுத்தீ இங்கே தாக்கும் பொழுது 100% வரி விதித்து விட்டாச்சல்.
0: அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, அதான் பிரச்சனை.
2: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
3: இது August 19 தான், ஆனா இந்த புகைப்போற பகை மட்டும் காரணம் இல்ல, அதுக்குரிய அமெரிக்க குடிவேளை நிப்பாட்டுன்னு ஒரு காரணம்.
0: உண்மைதா?
3: அதுதான் வேற, அதுவும் ஒரு வெறுப்பா இருக்கு. மற்றது இதை தவிர இந்த கனடாவின் ஜெனட்டிக் மருந்துகளுக்கு 100% வரி விதிக்க போற, அதுவும் ஆனா அது கொஞ்சம் ஆண்டு பின்னோக்கி போகுது. 1 வருஷத்துக்கு பிறகு 200% வரி. அதுக்கிடையில மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்கால வந்து நிறுவனத்தை உருவாக்கணும்.
0: அதான் 2028 இப்ப பஞ்சாட்சரம் சொன்னார் அந்த கதை தான்.
3: அவர் அதோட அதுக்கு முந்தைய அவர் போயிருக்க தங்கத்தையோ இல்லாட்டி நோட்டை கழித்து வாயில ஊத்தினா தான் இவருடைய உயிர் போகும்.
0: அதுக்குத்தான் சரி, அதே நாங்கள் வானொலியில் அழைப்பான். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். சொல்லுங்கள் தேவம்.
4: ஆமாம், இது August 19 இந்த அடுத்த நாள் கூட்டையில தான் இந்த அடுத்த நாள் இந்த பிறந்த நாள் அவர் முதல் நாளை
0: குறாங்கிட்டார். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம். வணக்கம்.
5: வணக்கம். நன்றி.
0: யா சொல்லுங்கள்.
5: அவருக்கு இருந்திருந்தா அவர் இப்படி கேட்க மாட்டார். நாட்டுல இப்படி பிரச்சனை கனடால இருந்து போய் உதவி செஞ்சவீரர்கள்லாம்.
0: நன்றி ஜெயா.
5: நாங்க பாக்காட்டி பேசணும். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் மாசம். நான் மதன் வைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
6: ஐயா, 10 தேதி தான் அவர் டெக்ஸ் 50-75 கூட்டுறேன் சொன்னா அவர்களை வெளியிட்டுறதுக்கு என்ன தான் ஈரானுக்கு அடி கேட்கற சத்தம் போடாம இருங்கோடு சொல்லி அதுக்குதான் டெக்ஸ் போடுறாரு. இப்படி
0: சரியா? இன்னும் எத்தனை வெரிட்டு? அது மட்டும் இல்ல, நிறைய வெரிட்டுகள் இருக்கு. நன்றி.
6: இதுக்கு என்ன, ரஷ்யா ஈரான் எல்லாம் இவரத்துல இருந்து விக்கிறதுல அவர் சங்கடவாடுல விக்கிறாங்க. அப்ப அந்த பெட்ரோல் எல்லாம் தன்னிட கொண்டு வந்து விற்கணும்னுதான் அவர் நிக்கிறார். காசை பார்க்கலாம்.
0: நன்றி நன்றி
6: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். ஆகஸ்ட் 19 நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன் சாரா.
0: சாரா சொல்லுங்கள்.
7: ஆகஸ்ட் 19 தான் சின்ன பிள்ளைகள் மாதிரி அந்த
0: மாதிரி என்ன அதேதான்
7: அதேதான் அந்த தொட்லர் வயசு ரெண்டு வயசு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது முரண்டு ஏதாவது எடுக்க வேணான்னு சொன்னா ஏதாவது தூக்கி அடிக்கிற அது மாதிரி அதுக்காக பழிவாங்க இந்த மாதிரி வேலை. ஐயோ
0: நன்றி.

0: வணக்கமாக. இது ஆகஸ்ட் 19 கோமாளி குத்து மாதிரி தான் விளையாட்டு. இவர் இங்க இவர் உண்டு, மற்ற அர்ச்சனா உண்டு இலங்கையில.
1: நன்றி.
2: ஆகஸ்ட் 19 50 வித வரிகள் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக இப்போது பல பொருட்கள் நேர்களுக்கு பொருட்களும் தெரியும், என்னென்ன பொருட்கள் மீது வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதிக்க இருக்கின்றார் என்பதையும் அறிவித்திருக்கின்றார். பல பொருட்களுக்கு இந்த வரி விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பொடி மற்றும் செறிவூட்டப்பட்ட பால் அல்லது கிரீம், அதேபோல் செறிவூட்டப்பட்ட மோர் புரதம், திரவம் மற்றும் உலர்ந்த மோர், இயற்கையான பால் பொருட்கள், விலங்கு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விலங்கு எலும்புகள் மற்றும் கொம்புகள், அதேபோல் லக்டோஸ் சிரப், பசைகள் மற்றும் பிசின்கள், குளுக்கோஸ், வெள்ளப்பாகு, சர்க்கரை பொருட்கள், 25% அதிகமான வெண்ணெய் கொழுப்புள்ள பேக்கிங் கலவைகள், கேசின் பொருட்கள், மது அல்லாத பியர், இவற்றுக்கெல்லாம் இந்த 50 வரிகள் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் 19 வரை. ஆனால் அது விதிக்க மாட்டோம் என்று சொல்வதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது விதிக்கத்தான் போகிறார்கள். இது கனேடிய அரசியலுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று இப்போது பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். கனேடிய மக்கள் அரசியலாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக குழுவாக தொழிற்பட வேண்டும் என்ற குரல்களும் பல மாநில தலைவர்களிடமிருந்து, மாநில முதல்வர்களிடமிருந்து வெளிவந்திருக்கின்றது. ஆகவே கனடாவுக்கு இது ஒரு சில வேளைகளில் நன்மையாக அமையலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்மையாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோரது விருப்பமும். அந்த வசந்த காலத்தை நாம் எல்லோரும் எதிர்பார்ப்போம். இப்போது மோரின் விருப்ப பாடல் ஒன்று

0: இன்று எழில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உங்கள் தங்களது வினாக்களுக்கான தங்களது விடைகளை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள் கமல், பஞ்சாட்சரம், குகதாஸ், ராஜா, மதன், ஜெயா, மொரின், தவம், ரமேஷ், நோர்வேஜியா, மொரின், தவம், ரமேஷ் மற்றும் வென்குவர் பவான், ஸ்ரீ முன்றியல் ஸ்ரீராம், மூர்த்தி, தேவகுமார், நம்பி ராசையா, சாரா, அதேபோல் யுஎஸ்இலிருந்து கலந்து கொண்ட ராஜா, சாரா, டொன்மில் சந்திரன் ஆகிய நேர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நில் பல் சொல் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். புதிய நேர்களும் இணைந்து கொண்டு எங்களுடன் இணைந்து இந்த வினாக்கள் விடைகளுடன் நீங்கள் நிகழ்ச்சிகளை சிறப்பிக்கலாம்.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
0: நில் பதில் சொல் நிகழ்ச்சி பிரதி திங்கள் மற்றும் வியாழன் தோறும் இரவு 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை சிற மகிழ்விக்க வருகிறது.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222. தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 23°C நிலவுகிறது. இரவு பொழுது அது 13°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. நாளை தினம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் பொழுது வெப்பநிலை 26°C, இரவு பொழுது வெப்பநிலை 18°C. வானம் மிக பிரகாசமாக காட்சி தரும் நாளைய தினம். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 4 தினங்களும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%-60% வரை நிலவுகின்றன. திங்கட்கிழமை கடும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. அது மட்டுமல்ல நேர்களை, இன்றைய தினம் காற்று மணிக்கு தற்போது 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. வலியின் உணர்திறன் வெப்பநிலை 24°C நிலவுகின்றது. என்ற வகையில் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
0: ஆமாம் நேர்களை, நாங்களும் விடைபெற நேரம். மாலை 5 மணி தொடக்கம் 9 மணி வரை 4 மணி பொழுதுகளும் இனிய பொழுதாக அமைய நிகழ்ச்சிகளுடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்த நேர்கள், அதேவேளை காற்றலை வழியே நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919. அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 ல இருந்து $150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 ல இருந்து $1,200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா Jewelers.

ஏய் எவனா கேஸ் அப்ளைடா லேட்டா.

Ra vidimara sadikara kadimara. Or nur padai moda.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியம் முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 416-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-
2: Dream Home.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோட்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: குறைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 33. கொல்லாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்லாறு எனப்படுவது யாதெனின், யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி எது என்று எவராவது கேட்டால் தயங்காமல் சொல்லுங்கள். எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் வாழ்வதே அறத்தின் மிகச்சிறந்த வழி என்று. மண்ணுயிர்களை தன்னுயிராய் நேசிப்பதே மேன்மையான பண்பாகும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா, 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222-416-700-2222-J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
3: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

Tony Toro. Tony Toro.

சிறைக்கு ராலிங்கா, அடுத்த நோடியே முறைக்கு ராலிங்கா, உசரா உசரா நினைக்கிறாளுங்க, உடனே உடனே மறக்கிறாளுங்க.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: மீண்டும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 41-0462-416-2.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775, 522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி,

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ எத கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல, பாட போறேன் நானு சத்தம் போட்டு.
0: ஏ ஹே.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4-1-6-4-7-5.

ராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுகிருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வினா வெங்கட

0: வீடுகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12:00, சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள் உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு Zero Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
4: செல்லம் இல்லடா செல்வம்.
5: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் இல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169 03 9999.

0: கிளீன் உழைத்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
2: 416-992-2462.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்றைக்கி ஒரு அருமையான நாள், மாதமே முடியப்போகுது. அப்படின்னாலுமே வந்து இதே சொல்லியிருந்தார், வெள்ளிக்கிழமை மட்டும் லீவ் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்க, ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு. அது என்ன சம்பவம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வந்து குளிச்சு ரெடியாகி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி 24ஆம் தேதி மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருக்கும் நான் ஆர்ஜே ராஜ். அனைவருக்கும் காலை வணக்கம். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு காத்திருக்கிறது. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், கால் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6446-2222. வெள்ளிக்கிழமை அப்படின்னால என்ன, இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்காக வச்சிருக்கிறது அந்த கதை தான். ஆமாம், ஆர்ஜே ராஜோடைய கதை நேரத்தில் ஒரு அழகான ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கும் நிறைய கதைகளை படித்தாலுமே மனசுக்கு பிடிச்ச கதைகள், அதை சொன்னால் எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு வேறு ஜானரில், இப்போ சொன்ன ஒரே ஜானரில் வந்து இன்னொரு அடுத்த கதையை சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால வேறு வேறு மாதிரி கொண்டு வர்றோம். பிச்சைக்காரர் கதையை கேட்டிங்க, பேய் கதையை கேட்டிங்க, ஒரு அம்மா எப்படி வீடு வாங்க ஆசைப்படுற கதையை கேட்டிங்க. நிறைய ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன கதைகள் அப்படியே தொகுப்போ போட்டால் இது நானே வந்து

0: ராமகிருஷ்ணன் மாதிரி சிறந்த 100 கதைகள்னு சொல்லி ஒரு புக்கே போடலாம் போலயே, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன கதைகள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த கதை ஏதாவது மனசில் அப்படியே இது அப்படியே நிற்கிது எனக்கு அப்படின்னா அந்த கதை என்னன்றது நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணலாம், சொல்லலாம். யானை டாக்டர்ல நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஐயோ இந்த யானை கதை சூப்பராக இருந்தது, சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த டோன்ட் ஸ்டாப் ஆன் த ஹைவே, இந்த ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய கதை, ஒரு காரில் ஒரு பொண்ணு போவாளே, போகும்போது கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த போய் வீடு சேரணும், அந்த ஹைவேயில் வந்து எவனோ ஒருத்தன் பாப் வேற கழுத்தில் அப்படி நெரிச்சு ரொம்ப கோரமாக ரேப் பண்ணி கொள்கிற ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றப்ப அந்த காரில் போகிற டென்ஷனான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற கதையும் வந்து மிகவும் அழகான, எனக்கு மனதுக்கு ரொம்பவும் பிடித்த கதை. அந்த கதையும் தயாராக இருக்குது. சரியாக 12 மணிக்கு அந்த கதை ஆரம்பிக்கும். அதை இன்றைக்கும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்குறேன், கதை கேட்கணும்னு ஆசையாக வர்றேன், ஆனால் எனக்கு வேலை நேரத்தில் எப்படியாவது டைம் ஒதுக்கி கேட்க விரும்புகிறேன், என்ன டைம்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த டைம் வந்து நான் கரெக்டாக கதை கேட்க வந்துடுவேன் அப்படின்றவங்களுக்கும் 12 to 1 கன்ஃபார்ம் கதை நேரம் தான். இப்பொழுது செய்திகள், செய்திகளை தொடர்ந்து ஜாலியாக மக்களோடு பேச போகிறோம். புதிய நேயர்கள் தயவுசெய்து வாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு நம்பர் எடுத்து டயல் பண்ணுறது தான் ஒரே வேலை நீங்கள் பண்ணுறது. எல்லா ஈவெண்ட்லேயும் புதுசு புதுசாக மக்களை சந்திக்கிறோம், கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் ஆர்ஜே ராஜ் தானே அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. ஆர்ஜே ராஜ்ன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் என்னோட பேசுகிறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பண்ணுறேன் நான், உங்களை கால் பண்ண சொல்லி பாட்டு கேட்டுட்டு அனுப்பிடுறேன்ல, இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஒரு $500 கடன் கொடுங்க, $1000 கடன் கொடுங்க நான் கேட்குறேன். கடன்காரனை பார்த்த மாதிரி ஓடுறீங்களே, அப்படிலாம் ஓடாதீங்க, தைரியமாக கால் பண்ணுங்கள், நம்மளாம் பேசுவோம். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இது CMR தமிழ் HD 101.3.
1: வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 2026 ஆண்டுக்கான 5வது வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் August 9 ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்து இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் நியாயமற்ற வரி கட்டணங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக எத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ள கனடா தயாராக இருப்பதாக கனேடிய பிரதமர் மா கானி தெரிவித்தார். கட்டாய உழைப்பை முறையாக தடுக்க தவறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இலங்கை உட்பட்ட சுமார் 60 வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா புதிய வரிகளை விதித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட தொடக்கநிலை விசாரணைகளில் இதுவரை 600 மேற்பட்டோர் சாட்சியம் அளித்து வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜே தட்பரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பேருந்துகள் இன்று இலங்கையை சென்றடைந்துள்ளன. முகநூல் ஊடாக 3 நண்பனானதாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வைத்தியர் மற்றும் அவருடன் தொடர்புடைய இணைய மோசடி கும்பலிடம் பெண்ணொருவர் 837,000 ரூபாவை இழந்திருப்பதாக மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்தினர் தெரிவித்துள்ளனர். சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுவதற்கு நன்றி தெரிவித்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பின் நிறுவனர் அபிஜித் தீபகே தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை டெல்லி ஜந்தர் மந்தரில் அமைதியான முறையில் போராட்டம் தொடரும் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். முல்லைப்பெரியாறு தொடர்பான வழக்கில் விரைந்து விசாரணை நடத்தப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்திருக்கின்றார். டெல்லி ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டிருப்பதாக டெல்லி மெட்ரோ ரயில் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்வடைந்திருக்கின்றது. சில முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் மூத்த அரசு பணியாளர்கள் மத்திய அரசாங்கம் எவ்வாறு சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் மற்றும் முக்கிய துறைகளில் அதிக பொறுப்புடன் செயற்படலாம் என்பது குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக ஒரு பணிக்குழுவை அமைத்துள்ளனர். கனடா அமெரிக்கா எல்லை வழியாக குடியேறுகளை பணத்திற்காக அமெரிக்காவிற்குள் அழைத்துச் சென்ற குற்றச்சாட்டை ஒருவர் இந்த வாரம் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். கட்டுக்கடங்காத காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மூன்றாவது சமூகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. நியூயார்க் நகரில் ஆசிரியர் ஒருவர் மற்றும் யூத மதத்தைச் சேர்ந்த ஒருவர் என இருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இது தொடர்பாக வெறுப்பு குற்ற விசாரணைக்கு அந்த நகர முதல்வர் சௌஹ்ரான் மம்தானி உத்தரவிட்டிருக்கின்றார். ஈரானிய எண்ணெயை கணக்கில் வராமல் ஏற்றுமதி செய்வதற்கு வசதி செய்து கொடுப்பதற்கு ஈடாக ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைமுறை ரீதியிலான போர் நிறுத்தத்திற்கான ரகசிய ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் ஏற்படுத்தியிருப்பதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2026 ஜூலை 21 தேதி அன்று சீன ஆயுதப்படைகள் முழுவதற்கும் ராணுவ தணிக்கை தொழில்முறை நடத்தை நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பென்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் இராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6444-6222. இன்னைக்கு என்னென்னலாம் தலைப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லிடுறேன். இன்னைக்கு டெல் அன் ஓல்டு ஜோக் டே அப்படின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. நீங்கள் வந்து பழைய ஜோக்கு, தங்கதுரை ஜோக்கு மாதிரி ஏதாவது ஒரு பழைய ஜோக்கை சொல்லலாம். நானும் ஒரு மிகப்பெரிய பழைய ஜோக்கு ஒன்று கொடுத்துருக்கேன், உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த ஜோக்குக்கும் நீங்கள் வந்து என்னோட கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய ஜோக்கை சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பழைய ஜோக்கோடு சேர்ந்து இன்றைக்கி வந்து இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து மெரெயின் வீக், கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற ஒரு நாள் அதுவும் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் இந்த கனடாவுக்கு வந்ததுக்கப்புறம் அதிகமாக நம்ம பயன்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிரைவ் த்ரூ. டிரைவ் த்ரூ மட்டும் இல்லை அப்படின்னா ஐயையோ அப்படின்லாம் சொல்கிற ஆட்கள் பல பேர் இருப்பாங்க. முக்கியமாக இந்த வேலைக்கு போகிற ஆட்கள் காலையில் அவசரமாக கிளம்பும் போது, விடுமா நான் டிரைவ் த்ரூவில் காஃபி வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன மாதிரி டிரைவ் த்ரூவை நம்பியே வந்து வாழ்கிற ஆட்கள் பல பேர் இருப்பீங்க. வீட்டில் டக்குன்னு ரெடி பண்ண முடியாது, சரி ஃபுட் ரெடி பண்ணிட்டாலும் காஃபி போடுறதுக்கு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால விடுமா நான் டிரைவ் த்ரூவில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் த்ரூவை நம்பியே வாழ்கிற ஆட்களுக்கு எஸ் இன்றைக்கி வந்து டிரைவ் த்ரூ டே. நீங்கள் டிரைவ் த்ரூவில் போய் இன்றைக்கி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இப்போ வந்து இது ஒரு அழகான ஸ்வீட் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க. அங்கங்கே நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கிக்கலாம், எப்படி வேணால் அதை வந்து நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக மாற்றலாம். அதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஏன் இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து கடந்த ஒரு 4 நாட்களாக வந்து ஒரு புக் ஒன்று, புது புக் ஒன்று வாங்கி படிச்சிட்ருக்கேன். அந்த புக்கு வந்து அப்படியே மைண்டை டப்பு டப்பு டப்புன்னு ஓப்பன் பண்ணுது. ஐயோ என்னடா இது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு புத்தகம். ரொம்ப அப்படி படிக்க படிக்க வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு புக்கு தான் இது. செல்ஃப் ஹெல்ப் குரூப் புக்கு தான் இது, பயங்கர கதை புக்கு கிடையாது. இந்த பேர் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த புத்தகம், அதோடய டீட்டெயிலை நான் கொடுக்குறேன். முக்கியமாக ஒரு நேயர் வந்து கால் பண்ணுறப்ப கேட்டிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு அப்படின்னு. இது இந்த புத்தகம் சினாப்சிஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான், அதுக்கப்புறம் வந்து அதில் பயங்கரமான எனக்கு வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து நுகர்வு திறனில் வந்து ஓரளவுக்கு தான் வந்து மனிதர்களுக்கு அந்த ஸ்மெல்லிங் பவர் இருந்தது. அதுக்கப்புறம் பயங்கர டிராஸ்டிக்காக அந்த பவர் ஜாஸ்தியாச்சு. இப்போ வந்து நுகரும் திறன் அப்படியே கொஞ்சம் கம்மியாயிட்டு வந்தது. இப்போ 2026 வந்து ஆக்சுவலாக மனிதர்களுக்கு இருக்கிற நுகரும் திறன் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட 36% குறைஞ்சிருக்குதாம்மா. 36% இப்போ வந்து நம்மளோட ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் வந்து ஒரு காட்டில் இருட்டில் ஓகே, அந்த 1 கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒரு யானையுடைய கழிவு இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு மனிதனுக்கு தெரியுமாம். 1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து மனிதனால் வந்து இருக்கிற அந்த நுகர்வு திறன் வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய ஆட்களும் திறன்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி வளர்ந்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சில நிறங்கள் வந்து எல்லா பொதுவாகவே வந்து மனிதர்களுக்கு ஒரு சில நிறங்கள் தெரியாமே இருந்ததாம். கலர் பிளைண்ட்னஸ் வந்து ஓவராலாக இருந்தது. அப்புறம் தான் இப்போ எல்லா நிறமும் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதும் பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, முன்ன வந்து கடவுளை வந்து சித்தரிக்கும்போது அது வந்து ஒரு பயத்துக்காக மட்டுமே கடவுளை வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து கோரமாகவும் இருக்கும். எல்லா கடவுளும் வந்து பயங்கர மிகப்பெரிய பற்களை வச்சு, தலை வச்சு, காளியாக அந்த மாதிரி ராட்சசர்கள் இல்லை வந்து ஒரு நாம் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணணும் அவ்வளோதான் வந்து இப்போ கடிச்சு சாப்பிட்ருவோம் சாமி, இல்லை ஒன்று பிடிச்சி போயிடும்னு சொல்லி பயத்தை ஏற்படுத்துறதுக்காக மட்டுமே வந்து கடவுள் வந்து டிசைன் பண்ணப்பட்டு விஷுவலாகவும் அப்படி தான் அவங்க மைண்டும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து மனிதன் வந்து மென்மை அடைய அடைய இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆக ஆக ஜென்டிலான காட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு. கொஞ்சம் அதில் வந்து மற்ற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே வந்து மிகவும் முதல்ல ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து ஜென்டில் கார்ட்ஸை டிசைன் பண்ணதில் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய, முக்கியமாக தமிழ் மக்களுடைய கடவுள்கள் வந்து ஜென்டில் கார்ட் கேட்டகரியில் வராங்க. அவங்களும் வந்து தப்பு பண்ணால் கண்ணை குத்துவாங்க, எல்லா கடவுளும் வந்து ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சிவன் வந்து அவ்வளோதான், கோபம் வந்தால் நீ குளமே நாசமாயிரும், அவருக்கு வந்து கோபம் வர மாதிரி நடந்துக்காது அப்படின்னா தான் ஜென்டிலாக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு, நீ கேட்குறலாம் செய்வார், இந்த டீசெண்டாக நடந்துப்பார், ஆனால் அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு சொல்லி அந்த ஜென்டிலான கார்டுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டே அப்படியே கொண்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க. இதில் பியூட்டி அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே ஸ்வீட்டான கடவுள், ஆயுதத்தெல்லாம் கையில் இந்நேரமும் வச்சுருக்காம கொஞ்சம் ஜென்டிலாக கொஞ்சம் எப்பயுமே வந்து ஒரு காம் ஃபேஸோடு இருக்கிறது வந்து விநாயகரை வந்து போட்டு அதில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்களே, இதெல்லாம் இதெல்லாத்தையும் எப்படி வந்து இந்த டிசைன்ஸ் ஏற்பட்டது அப்படின்ற வளர்ச்சியை சொல்லிவிட்டு நம்ம வந்து எப்படிலாம் சிந்திக்கிறோம், இது எல்லாமே மனிதர்கள் ஏற்படுத்துறது தான், நம்மளுடைய மனசும் மைண்டும் தான் வந்து இந்த உலகம், இந்த உலகம் வந்து நம் வெளியில் இல்லை நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம யோசிக்கிறது தான் இந்த உலகம் அப்படின்ற சொல்கிற ஒரு அருமையான புத்தகம். அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன், முதல்ல நேயர்களை சந்திச்சுட்டு. அந்த புத்தகத்துடைய பேர் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். பக்கு வந்து எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து ஒரு நாள் இந்த அதுக்குன்னே தனியாக ஒரு சினாப்சிஸ் செஷன் வந்து சம்மரி செஷன் புக்கை பற்றியே வைப்போம். இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இப்போ ரொம்ப சமீபத்தில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஐயோ பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி ஆசைப்பட்டு படிச்சுட்ருக்கிற ஒரு புத்தகம், அதனால் நான் சொல்லணும்னு நினச்சேன். சரி, இன்றைக்கி அதோடு சேர்த்து இன்றைக்கி முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் கசின்ஸ் டே. உங்கள் கூடே இருப்பாங்க, கூட வந்து அதாவது வேறு தாய்க்கு பிறந்தாலும் உங்கள் சகோதரராக வாழ்கிற அந்த கசின்ஸுக்காகவே ஒரு நாள். அது வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான கிஃப்ட் வாழ்க்கையில்ன்னு சொல்லணும், முக்கியமாக கசின்ஸ் தான். எனக்கு வந்து சித்தப்பா பையன், அப்புறம் அத்தை பையன், மாமன் பொண்ணு, இந்த மாதிரி நிறைய கசின்ஸ் இருக்காங்களா, அவங்களாலுமே இப்போ நான் எப்போல்லாம் இந்தியா போகிறோம் எல்லாம் சேர்ந்து கக்கப்பக்க கக்கப்பக்கன்னு சொல்லி சிரித்து பல கதைகளை பேசி பல சில முன்னெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணோம் அப்படிங்கிறது பேசுகிறதுக்கு ஒரு நல்ல கசின்ஸ் எப்பயுமே தேவை. ஸோ கசின்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் பாவம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நிறைய இப்போ வந்து வெட்டிங் சீசன், நிறைய வெட்டிங் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து 90% வந்து கசின்ஸ் தான் எல்லாத்தையுமே பண்ணுறது, பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ள சைட்லையும் சரி கசின்ஸ் வந்து பயங்கரமாக எடுத்து நடத்துவாங்க அந்த கல்யாணத்தையே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு குடுப்பனை வேணாம் அந்த மாதிரி கசின்ஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு ஃபேவரட் கசின் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி ஒரு ஷவுட் அவுட் கொடுத்து அவருக்காக ஒரு பாட்டெல்லாம் கூட டெடிகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காகவே ஒரு தலைப்பு, இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் டெக்கீலா டே. டெக்கிலா ஷாட்டுக்காகவே வந்து டெக்கிலா அப்படின்ற அந்த ஒரு மதுபானமுக்காகவே ஒரு நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. டெக்கிலாவுடைய சிறப்பு என்ன, அது எப்படி உருவாக்கப்படுது, மெக்சிகோவில் ரிச் ஹெரிட்டேஜ் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி அதெல்லாம் பார்ப்போம். சரி, அதை ஃபுல்லாக ஒரு கேக்டஸ் அது ஒரு வகையான ஒரு செடி, அந்த கேக்டஸ் செடியை எடுத்து அதை கட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு பகுதியை எடுத்து அதை வந்து டிஸ்டில் பண்ணி தான் வந்து அதை காய்ச்சி தான் வந்து இந்த டெக்கிலாவை உருவாக்குறாங்க. நிறைய விதவிதமான டெக்கிலாஸ் இருக்குது. ஸோ டெக்கிலா ஃபேன்ஸ் இன்றைக்கி வந்து என்ஜாய் பண்ணுங்கப்பா, ஆனால் பகல்லையே டபுள் பிளாக் போடுறேன்னு சொல்லாமல் ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே டெக்கிலா ஷாட்டை என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். இதுதான் வந்து இன்றைக்கி நிறைய சுற்றி சுற்றி செலிப்ரேட் பண்ணுற விஷயங்கள். இது எல்லாம் ஒரு சைடில் இருக்கும்போது நம்ம வந்து தனியாக ஒரு தலைப்பு கொண்டு வரோம் இல்லையா, அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு ஃபேமிலியில் வந்து நீங்கள் தான் முக்கியம், இவர் தான் முக்கியம், அவர் தான் முக்கியம்னு சொல்லுவோம். அவர் வந்து இன்னொரு தலைவர் வந்து குடும்பத்தில் ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருப்பார், அவரை வந்து ஃபஸ்ட் ஒரு பீரியடில் வந்து பயந்து பயந்து ஐயோ அவர் வந்துட்டாரா, தாத்தா வந்துட்டார், அவ்வளோதான் உன்னை பிறந்து கட்டிடுவார் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை வந்து ஃபேமிலிக்கு அந்த ஐயனார் சாமி மாதிரி வந்து முரட்டுத்தனமாக வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து என் ஃபேமிலியில் மீச தாத்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அப்படி பயங்கரமாக மீசையை பெருசாக வச்சுக்கிட்டு கண்ணுலாம் அவருக்கு பெருசாக இருக்கும், அவர் வந்து ஒரு மாதிரி கட்ட குரல் ஏய் அப்படின்னா பேசுவார், என்ன நான் வீட்டில் ஏதாவது பண்ணலை சாப்பிடல ஒழுங்காக படிக்கல அப்படின்னா அவ்வளோதான் மீஸ் தாத்தா வருவார் சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவரை தான் வந்து பயங்கர பயமுடுத்தி, அவர் வந்தாலே ஏய் அப்படின்னு அவர் பக்கத்துலேயே போக மாட்டேன் நான், அந்த மாதிரி பயமுடுத்தி வளர்த்துனாங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் உங்களை டர் ஆக்கிற மாதிரி இருந்த அந்த நபர் யார், நீங்கள் யாருக்காவது வாழ்க்கையில் பயந்துருக்கீங்களா, இவரை மட்டும் பார்த்தா அவ்வளோதான் எனக்கு வந்து அப்படியே பேண்ட்லேயே உச்சா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு கதாபாத்திரம் இருந்தால் அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி பேச போகிறீங்க. நீங்கள் அதிகமாக பயந்த குடும்பத்தில் ஒரு நபர் யார், இல்லை அது குடும்பத்தில்டா இருக்க கூட தேவையில்லை, எத்து விட்டு மாமா பக்கத்து விட்டு ஆயா இல்லை உங்களோட கணக்கு வாத்தியார் யாராக வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் அதிகமாக பார்த்து சின்ன வயசில் பயந்த ஒரு நபர் யார், நீங்கள் அவர் மிரட்டினார்னா அவ்வளோதான் அவர் பக்கத்திலே நீங்கள் போக மாட்டீங்க, அவர் வந்து அடித்தார்னா அவ்வளோதான், அந்த மாதிரி ரொம்ப பயம் ஏற்படுத்திய ஒரு நபர் யார் அப்படிங்கிற சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, முக்கியமாக இந்தியாவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அநியாயம் பண்ணுறாங்களே கவர்மெண்ட்டுன்றதை தட்டி கேட்குற வகையில் நிறைய யூத் வந்து அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஏன்னா அநியாயம் இல்லையா, நீட் தேர்வு அப்படின்றதே வந்து யாரையும் எந்த கேஸ்டிசமும் இல்லாமல் ஒழுங்காக ஒரு தேர்வை வச்சு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம மார்க்கை வச்சு மட்டுமே வந்து நம்ம வந்து சீட்டு கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தது. அந்த கொஸ்டின் பேப்பர் கர்ம லீக் பண்ணி என்ன என்ன கருமண்டாக பண்ணுறீங்கன்ற மாதிரி, அதுவும் இந்த இந்த வழக்கில் இதை இந்த பிரச்சனையினால் நீட்டு தேர்வு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணி திருப்பி அடுத்த எக்ஸாம் வச்சதில் ஆல்மோஸ்ட் இப்போ 20 யங்ஸ்டர்ஸ் படித்து அவங்க ஃப்யூச்சர்லாம் எப்படி இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா கனவு கண்டு 20 பேர் பக்கத்தில் உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். இவ்வளோ அநியாயங்கள் சுற்றி சுற்றி நடந்துட்டுருக்குது, இது எல்லாத்தையும் யாராக தட்டி கேட்க மாட்டிங்களா அப்படின்ற இடத்துல வந்து அவங்க உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இங்கேருந்து மறைமாவும் நம்மளோட சப்போர்ட்டையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய நினைப்பு. இதை சொல்லிவிட்டு அதுவும் இல்லாமல் ஐயோ இது முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து டெல் அ ஓல்டு ஜோக்கு டே. ஸோ நீங்கள் பழைய ஜோக் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஜோக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பழைய ஜோக் என்ன அப்படின்னா, ஒரு இந்திக்கார பாம்பாட்டி சரியா ஒரு பாம்பை வளர்க்குறாரு, அவர் திடீர்னு செத்து போயிடுறாரு, அந்த பாம்பு வந்து பொட்டிக்குள்ளேருந்து பொசுக்குன்னு வெளில வந்துடுது. அந்த பாம்பை நீங்கள் எப்படி அடக்குவீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ஒரு பழைய ஹிந்தி பழைய கேள்வி, இது ரொம்ப பழைய ஜோக்கு. ஹிந்திக்கார பாம்பாட்டி ஒருத்தர் வந்து பொசுக்குன்னு இறந்து போயிடுறாரு. அந்த பாம்பு வந்து அவர் டெட் பாடி பார்க்குறதுக்கு பொசுக்குள்ள பொட்டிலேருந்து வெளில வந்துருச்சு. அந்த பாம்பை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்றதான் கேள்வி. இது வந்து ரொம்ப பழைய ஜோக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இல்லை இதுக்கு பதில் தெரிஞ்சாலும் அதையும் நீங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு பதில் தான் என்கிட்ட இருக்கிறது, இது பழைய ஜோக்கு அதனால் அதை கொண்டு வந்தேன். இப்போ இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். இணைப்பு நேர்கள் வந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-6444-2222. சிம்பிள் தலைப்பு, நீங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக பயந்து ஐயோ டர்ராயிடும் இவர் பார்த்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்படுற ஒரு நபர் யார். ஓகே, இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், நான் இது நீங்கள் தளமாக இருக்கிறீங்களோ
0: காலை வணக்கம். இதே நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நீங்க ஏதோ மிகப்பெரிய ஸ்பெஷல் ஒரு புதிர் போட்டு வச்சிருக்கீங்களா, அது என்னன்னு கேட்க ஆசையா இருக்கு. திங்கக்கிழமையா? ஓ, அடுத்த திங்கக்கிழமையா? இன்னைக்கு இல்லையா,
1: உங்களுக்கு
0: கதையில எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கறதா?
1: இல்ல பிடிச்சிருந்தது எனக்கு அந்த ஒரு வயது போனவ அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிருந்து கவனிக்காம கொள்ளாம அங்க போய் இங்க போட்டு மகளுக்கு சுகம் இல்லையென்று கிட்டத்தட்ட கதை மாதிரி
0: காசு
1: இல்லாமல் அவ கஷ்டப்பட்டது மகளுக்கு வருத்தம் வந்து அந்த கதை ஹாஸ்பிட்டல் அவ ரெஸ்பெக்ட் பண்ண இல்லையென்று ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அவர் அந்த பாம்பு கண்டிப்பா ஆடு பாம்பு குரண்ட ஆடு பாம்பு அதான் இருக்கலாம், அந்த பாட்டு பாடி அடக்கி இருக்கலாம்
0: நினைக்கிறேன். என்ன பாட்டு?
1: ஆடு பாம்பு குரண்ட ஆடு பாம்பு.
0: ஒரு
1: ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கிற மாதிரி படம் எல்லாரும் தீரி கொண்டு வாங்குவாங்க.
0: ஓகே,
1: பழைய ஜோக் தானே. அவர் டீச்சர் பாத்துருக்கா, ஒன்றில் தனியா தண்டவாளமும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அந்த கூப்பிட்டாங்க, என்னடா அவங்க ட்ரெயின் நிக்கிற மாதிரி எல்லாம் அவங்க கீறி கொண்டு வரச்சுடா. அவன் நான் சார், நான் உங்கள்ட்ட திரைக்க ட்ரெயின் நின்றது சார், நீங்க பார்த்து லேட் ஆயிட்டு ட்ரெயின் கிளம்பிட்டு சார்.
0: முக்கியமான
1: ஒரு விஷயம் கேட்கிற பாடல் வந்து இந்த வெள்ளிக்கிழமைப்படியா மன்னனாலும் திருச்செந்தூரின் மன்னாமே அந்த பாடல் வெள்ளிக்கிழமை அந்த பாடல் கட்டது உங்கள்ட்ட ஒன்று இந்த அக்கக்கூடம் புதன்கிழமை உங்களோட கதைக்குள்ள புருஷோத்தமன் ரேடியோக்கு வந்தது. உங்களோட நீங்க பாட்டு பாட கேட்டும் அந்த குரல் தான் செட் பண்ணிட்டு இன்னொருக்கா பாட வேண்டது இல்லை. இது இப்ப என்னது கண்டா தனியா புருஷோத்தமன் இங்க இருக்கிற மாதிரியா, நாங்க எல்லாம் அப்படியா இருக்கிறதானே. அதுக்கு பிறகு ரேடியோல புருஷோத்தமன் வரவே இல்லை.
0: அப்படியா?
1: அம்மா, ஓ அம்மா, புதன்கிழமை உங்களோட நிகழ்ச்சியிலையும் வரையில நீங்க நோட் பண்ணி இருக்கு
0: இல்லையே? வந்தாரு, பாட்டு கேட்டாரு, அதுக்கப்புறம் நான் கூட. அப்படியா?
1: உங்களுக்கு தெரியாது அப்படி எது சச்சேலுக்கு போயிட்டு என்னடா இன்றைக்கு வேற இல்லையாண்டா, நீங்க ஒரு
0: அழகான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்க தெரியுமா.
1: அழகான
0: விஷயம், முகம் தெரியாத உறவுகள் வந்து வாழ்க்கையில அமையறது ரொம்ப கஷ்டம். அத வந்து நீங்க அவருக்கு வலியுறுத்திருக்கீங்க கண்டிப்பா. புருஷோத்தமன் உங்க ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க, எவ்வளவு எல்லாம் உங்க மக்கள் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க.
1: எங்களுக்கு இப்ப 100 பேர் இருந்தாலும் எங்களை வந்து ஒருத்தருமே பாக்குறீங்க.
0: உங்களை பாக்குறதுக்கு பயம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்க ஃபேமிலிலே அந்த அந்த மிகவும் பயப்படுற பயம்படுத்துற ஒரு ஆள் நீங்களா தான் இருப்பீங்க.
1: உண்மையா? நான் தான் என்ன கண்டா தெரியாத பயம் இல்ல.
0: சரி, நீங்க யாருக்கு டர்ரான ஆள் யாரு?
1: எதுக்கு
0: பயம்? நீங்க அவர் அடிப்பாருன்னா திட்டுவாரா, எதுக்காக பயப்படுவீங்க?
1: எல்லாத்துக்குமே பயம்.
0: எல்லாத்துக்குமே பயமா? ஓகே, அவர் பார்த்தாலே பயம், காரணமே இல்ல.
1: பார்த்தாலே பயம். ஆனா
0: என்ன மாதிரி ஓகே, சிறப்பு, அருமையான ஒரு பாட்டையும் கேட்டிருக்கீங்க, பக்தியான பாடல் உங்களுக்காக அந்த பாடலும் வரும். மனசுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகிற ஒரு விஷயத்தை வந்து இவர் போட்டுட்டு போயிருக்காரு, அதனாலேயே நீங்க தயவுசெய்து கால் பண்ணுங்கன்ற சொல்லிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரே சந்திப்போம். வணக்கம். வணக்கம் மதன், நல்லா சூப்பரா ஜாலியா இருக்கேன், உங்களை மாதிரியே. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம், நன்றி.
0: இன்னைக்கு டக்கீலாண்டியம்மா, டக்கீலாண்டி. இன்னைக்கு முக்கியமான ஒரு டக்கீலாண்டிய வேற செலிப்ரேட் பண்றாங்க. ஒன்லி பிளாக் டபுள் தான். நீங்க யாருக்கு அதிகம் உங்களை பார்த்து யாருமே பயப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால வந்து உங்களை பார்த்து யாருமே உங்க பசங்க கூட பயப்பட மாட்டாங்களா உங்களை பார்த்து?
2: நான் பயப்படுறது எங்கட அம்மா மாமா இந்த அவரு கொஞ்சம் பயம்.
0: அம்மாவோட அண்ணனா அம்மாவோட தம்பி?
2: அம்மா அண்ணன்
0: அம்மாவோட அண்ணனுக்கு. ஓ ஏ மாமா, ஓகே.
2: அவருக்கு தான் பயம் வருவதும் பயம்.
0: அப்படியா? ஏன் சட்டுன்னு ஒன்று போடுவார் காது மேலேயே?
2: அவர் அடிப்பார் குத்துக்காரு.
0: உண்மையிலே எதுக்கு எதுக்கு மிரட்டியிருக்காரு? நீங்கள் பயங்கரமாக எதுக்கு அடி வாங்கிறீங்க?
2: அவர் ஒரு பைக் வச்சிருக்கிற, அவருடைய பைக் எனக்கு நல்ல விருப்பம், அதை எடுத்துக்கொண்டு ஓடுறது. நான் தெரிஞ்சிட்டு
0: அவர் பைக்கை நீங்க எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? இப்பயும் பயங்கர டச், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐயோ இவனுங்களா மோசமான ஆளுங்களா சொல்லிட்டு ஏதாவது கசின் உங்களுக்கு பயங்கர க்ளோஸ் கசின் இருக்காரு யாராவது?
2: அவரோட
0: என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக
2: மதன்? புது பாட்டு
0: கதை இருக்கு, கண்டிப்பா கதை இருக்கு. புது பாட்டு ஒண்ணு, லேட்டஸ்ட் பாட்டு ஒண்ணு இருக்கு, அதையும் உங்களுக்கு நான்
2: போடுறேன்.
0: கண்டிப்பா கதை வருது, அழகான கதை இது உங்களுக்கு.
2: நீங்க கொண்டு வந்த கதையில எனக்கு பிடிச்ச அந்த யானை, அந்த சுர கதை, அந்த அந்த கதை வந்திருக்கும்.
0: ஓ, யானை டாக்டர், அந்த கதையா?
2: ஜீவானந்த் நினைக்கிறேன்.
0: ஆமா ஆமா,
2: சூப்பர் சூப்பர் கதை, நல்ல கதை. இல்ல எல்லாமே நல்ல கதை, எல்லாம் எல்லாமே எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான கதை ராஜ் நீங்க கொண்டு வரது. அதுதான் அந்த அதுல முக்கிய பாயிண்ட். ஏன்னால் அந்த கதையை கேட்டு வாழ்க்கையில நாங்கள் பாடங்களை படிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நிஜமா கதை தானே நம்மளோட வாழ்க்கை. அதனால நல்ல விஷயங்களை கதை மூலியமா தான் இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் நன்றி. அந்த
2: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் இணைப்பில். காலை வணக்கம். ஹலோ சாரா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எனர்ஜி கொஞ்சம் டபுளா இருக்குதே.
3: திட்டிவு
0: கழுவி ஊத்தி இருந்திருக்கீங்க. ஆஹா,
3: ஊத்தி மெசேஜ் எல்லாம் போட்டது, ஆனா அது அழிக்கல என்று சொன்னா கொஞ்சம் பயம் இருக்கட்டும் அப்படின்னு.
0: அது சரி, பொசுக்குன்னு சந்தேகப்பட்டுட்டீங்களே, பரவாயில்ல இருக்கட்டும். எஸ் சரி, நீங்க அப்பனா வந்து நான் வந்து நியாயமா யாருக்கு பயப்படுறேன்னா சாராக்கு தான் பயப்படுறேன் இனிமே. ஆமா, ஐயோ சாரா வருவாங்களே திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படணும்னு
3: நினைக்கிறேன்.
0: சரி, இன்னைக்கு நீ தலைப்புல வந்து ரெண்டு தலைப்பு, ஒன்று வந்து உங்களுக்கு மிகவும் பிடித்த கசின் யாரு, அதை பத்தி சொல்லலாம். அதே மாதிரி நீங்க யாருக்கு அதிகமா பயப்படுறது அதிகமா யாருக்கு?
3: எங்க கிராண்ட்மா வீட்டுல 13 பிள்ளைகள், அம்மா தான் அப்ப நாங்க நாலு கசின் கேர்ள்ஸ், நாங்க எல்லாம் ஒன்றுக்குதான் விளையாடுவோம். ஆனா இது வரைக்கும் ஒரு கசின் அவ நல்ல எந்த நாள மார்னிங் காலையில மெசேஜ் போடுவான், எப்படி இருக்க நிலமா இருக்கு. அவ டாக்டர் வந்து அதனால ரொம்ப அருமையா என்ன கவனிச்சுப்பாங்க. எனக்கு அந்த சிக் டைம் எல்லாம் டெய்லி கால் பண்ணுவா, பேசுவா, அப்படி அந்த மாதிரி நல்ல ஜோக் எல்லாம் கதை பண்ணாங்க. இப்பயும்
0: சின்ன
3: புள்ள மாதிரி அந்த காலத்துல அது தெரியன்னு சொன்னா எங்களோட அம்மா தானே மூத்தது. கடைசி மாமா வந்து எனக்கு என்ன விட ஒரு வயசு இளசி உண்டு அந்த காலம்
0: அப்படித்தானே.
3: எந்த தம்பிய வயசு அவரு அவரு அம்மா எங்க கிராண்ட்மா வீடு பெரிய வீடு, நிறைய ஆட்கள் தானே, நிறைய ஆட்கள் அந்த வேலைக்கெல்லாம் நிறைய ஆட்கள் இருக்கும். ஏதாவது விசேஷம் உண்டா ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து வேலையெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்ப இந்த பாய்ஸ் எல்லாம் வருவாங்க மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ், அது இதெல்லாம் வந்து ஏதாவது வேலைகள் வந்தா நாங்க இந்த கசின் நாலு பேரும் சேர்ந்து அவனுங்களை பார்த்து ஏதாவது நம்மளுக்குள்ள பேசி சிரிச்சுக்கொள்வோம் தானே. மக்கிண்டல் பண்றது சிரிக்கிறது இந்த மாமா வந்து சரியும். ஆனா எங்களை விட எலசி ஆனாலும் பொடி எல்லாம் உள்ளுக்கு வயசுக்கு வந்த பிள்ளைய பொடி உள்ளுக்கு அப்படிதான் சத்தம் போட்டுவாரு. பேசுவாரு சிரிக்காது, சிரிச்சாலும் பேசுவாரு, என்ன பண்ணாலும் சத்தம் போட்டுட்டு இருப்பாரு.
0: அப்படி இருக்கணும் உங்களுக்கு வீட்டுக்கார அந்த மாதிரி வந்திருந்தா
3: என்ன. அவருக்கு பட்ட பெயர் எல்லாம் வச்சு
0: என்ன பட்ட பெயர் அவருக்கு
3: ஆக்டிங் டாட், acting dad,
0: acting dad. Oh appa acting
3: இப்பயும் அவருக்கு நாங்க போனா ஐயோ மாமா அக்கின் பேட் எப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்ணத்து கதை வருவாடி வாடின்னு. இப்பயும் என்ன செய்வா, இப்ப நாங்க அவரை கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, நீங்க எப்படி எங்களுக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு. அப்படி இந்த நாளதான் நீங்க எல்லாம் மனுஷனா வந்தா இல்லாட்டி எங்க ஓடி போயிருப்பா அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அந்த இப்ப எங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சவங்களுக்கு தெரியுமா இவ்வளவு எல்லாம் சின்னத்துல சரியான சுட்டிகள் அப்படி இப்படின்னு எல்லாம் நல்ல ஜோக் கதை பாதிப்ப.
0: இனிமே பயம்லாம் கிடையாது அவருக்குதான், உங்களை பார்த்தா பயப்படுவார் இனிமே. ஐயோ வந்துருச்சா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
3: பாட்டு வந்து கொஞ்சம் இவங்க சொல்றதுக்கு வச்ச ஒரு பாட்டு.
0: நிறைய பாட்டு இருக்குது, புது பாட்டு ஏதாவது ஒண்ணு போடுமா உங்களுக்காக?
3: போடுங்க போடுங்க.
0: புது பாடல் ஒண்ணு போடுவோம் உங்களுக்காக. அப்ப டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு படம் வரப்போகுது, அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு உங்களுக்கு.
3: என்ன புது பாட்டு வந்தாலும் ஒண்ணுமே மனசா நிக்கிற அளவுக்கு பாட்டு
0: பிரச்சனை கரெக்ட் நிக்க ஒரு நச்சுன்னு எத்தனை தடவை வேணா ரிப்பீட் போட்டு கேட்கலான்ற மாதிரி ஒரு பாட்டு போடுங்கடானா. சோப்பா என்ன பண்றது, ஒரு பாட்டு கூட
3: அதனாலதான்
0: என்ன பாட்டு மனசுல வச்சிருந்தீங்க சொல்லுங்க. பரவாயில்ல என்ன
3: இப்ப எனக்கு சும்மா வந்து நீங்க அதை
0: பாட்டு ஏதோ நோட் பண்ணி வச்சிருங்கன்னு சொன்னீங்களே. எடுக்கிறேன் விளம்பரங்களையும் பாடல்களையும் தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களோட விருப்ப பாடலை கேட்க அழையுங்கள் 4166446222. உங்களுக்கு இன்னைக்கு வந்து கசின்ஸ் டே அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபேவரட்டான கசின் யாராவது இருக்காங்களா? இந்நேரமும் வந்து அவங்க கூட ஜாலி பண்ணுவீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து கனடாவில் ஒரு சூப்பர் பிளஸிங் என்னன்னா, என்னுடைய ஒய்ஃபோடைய அண்ணன் வந்து இங்கே தான் இருக்காரு. அதனால் என்னுடைய பார்ட்னர் கிரைம்னா அவர் தான். எங்கே எங்கேயாவது எங்கே சினிமாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட போகிறதாலும் சரி, வெளியில் எஸ்கேப் ஆகிறதா இருந்தாலும் சரி, மேட்ச் பார்க்க போகிறது, எந்த ஒரு ஜாலி பண்ணுற போர்ஷனாலும் பொசுக்குன்னு அவரோட சிங்கப் ஆகி கிளம்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கசினோ இல்லை ஃப்ரெண்டோ, பட் ஆனால் இது கசின்ஸ் டே அப்படிங்கிறதுனால கசின் தான் கூட, அவன் எப்படியாவது ரத்த உறவில் தான் இருப்பான், பட் இருப்பான் இருப்பா யாராக ஆனோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி இன்னமும் பயங்கர டச்சில் இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பண்ணாத அட்டூழியுமே கிடையாதுன்ற மாதிரி உங்களோட கசின்ஸ் இன்றைக்கி வந்து ப்ரைஸ் பண்ணி பேசணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அதிகமாக பயப்படுற ஒரு நபர் வீட்டில் ஒருத்தர் இருப்பார். நான் சொன்ன மாதிரி என்னோட வீட்டில் அந்த மீச தாத்தா மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாங்களோ, அவங்க வந்து வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க ஆனால் எப்போயாவது வருவாங்க. நம்ம அவங்கள வச்சே பயந்தோம், ஐயோ அவர் வராரா அப்படின்னு. நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் முடிக்கல, நாளைக்கு ஈவினிங் மீஸ் தாத்தா வரேன்னு சொல்லியிருக்காரு, சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? வேண்டாமா வேண்டாமா பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பல வருஷத்துக்கு பண்ணிருந்தேன். ஆனால் இப்போ வந்து கடைசியில் மீஸ் தாத்தா போய் பார்க்கும்போது திருத்தத ஒரு டம்மி பீஸ். அவர் வந்து ரொம்ப ஜாலி, ரொம்ப ஸ்வீட்டான ஆள். அவரை வந்து வேணும்னே வரத்துக்கு முன்னாடியே இதில் கல்பிரிட் யார் அப்படின்னா எங்கள் அம்மா தான். அவர் உள்ள ஆசையாக பாசமாக ஏதாவது பாலங்கெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு தான் வருவார். ஆனால் நீங்கள் அவங்ககிட்டலாம் சிரித்து பேசி அன்பாலாம் வந்து பேசாதீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தலை மேலே ஏறி உட்காந்துருவாங்க, அவனை மிரட்டிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா தான் வந்து நல்லா இருந்த ஒருத்தரை வந்து அவரோட கதாபாத்திரத்தையே மாற்றி மோசமான ஆளாக எனக்கு வந்து இப்போ சித்தரித்து காட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் அம்மா. பாவம் அந்த மீஸ் தாத்தா, அவர் வந்து பார்க்கலாம் பெரிய மீஸ்லாம் வச்சுட்டு கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு அப்படியே ஒரு குரல் வந்து ஒரு மாதிரி கரகரன் இருக்கும், ஆனால் ரொம்ப தங்கமான மனுஷன், ஒன்றும் தெரியும் அப்புறாணி. பாவம் அவர், அவரை வந்து நான் வந்து ரொம்ப வருஷம் அவர் ஒரு டெரர் கேரக்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருந்தேன். வேணும்னே அவர் வந்து போடா வாடா வாடா தண்ணி எடுத்து வாடா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் மிரட்டுங்க மிரட்டுங்க அவனை மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டி நான் பயப்படுறத பார்த்து எங்கள் அம்மா வந்து இந்த எஸ்ஜே சூர்யா வந்து அப்படியே ஸ்பைடர் படத்தில் ஒரு சாடிஸ்டாக வந்து நடப்பார்ல அந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை வந்து நான் டெர் ஆகிறத பார்த்து இன்பம் அடைஞ்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் வந்து பல பேர் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஃபேமிலியில் வந்து யாருக்கு நீங்கள் அதிகமாக பயப்படுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம் தேவதாஸ் கேக்குறேன்.
4: காலை வணக்கம் தேவதாஸ், எப்படி இருக்கீங்க சார்?
5: நல்லா இருக்கேன். தங்கச்சியின மகன், ஒரே ஒரு மகன் தான். அவர் சின்ன வயதிலேயே நாங்கள் கூப்பிட்டு வச்சிருந்தாங்க. அவர் இனி இல்லாத ஒரு அன்பானால் அவர் என்னுடைய பர்த்டே என்றால் அவர் எல்லா உதவியும் வந்து வீட்டை செய்து பிரசன்ட்களும் எல்லாம் தந்து, அவருக்கு இப்ப 3 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்,
4: ஓகே,
5: மறி பண்ணிட்டார். மறி பண்ணி நல்லா இருக்கிறார், இன்னை விட நல்லா இருக்கிறார். அதனால வசதியான நல்ல வசதியான வீடுகளை நாம் எடுத்து வடிவா இருக்கிற. ஆனா இப்பவும் அவர் என்ன எனக்கு ஒரு சரியான ஒரு மதிப்பும் மாமா மாமான்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காய்ச்சொண்டிருப்பார். அதை விட எனக்கு என்ன தேவையோ அதை வேண்டி வேண்டி கூட
4: தருவேன்.
5: அதே மாதிரி நானும் அவற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் வேண்டி கொடுத்து கொள்றது, ஒரு கிறிஸ்துமஸ் பிரசண்டுகள், ஒரு பர்த்டே பிரசண்டுகள், எல்லாருக்கும் வகை வகையா வேண்டி கொண்டே கொடுப்பேன். அவரும் அதே மாதிரி எனது பிறந்த நாள் நாளைக்கு வருது, எனது பிறந்த நாள். அப்ப அவர் நாளைக்கு வருவார், வந்து நாங்க சொத்துரொட்டி பாபுக்கு எல்லாம் நின்று போட்டு பிரசன்ட் எல்லாம் தந்து நல்ல மாதிரி அவர் அவர் தான் செலிப்ரேட் பண்றது என்னுடைய பர்த்டே.
4: அப்ப அவர்தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர். சரி, யாருக்கு அதிகமா நீங்க பயப்படுவீங்க?
5: எங்களுக்கு ஒரு மாமா இருந்தவர், எங்களோட அம்மா அந்த தமையன், ஒரே ஒரு தமையன் தான் இருந்தவர். அவர் இடைக்கிட வருவார், ஒரு மாதத்துக்கு ரெண்டு தரம் வருவார். அவரை தான் அவர் எங்களை வந்து பயப்படுது, என்னடா செய்யறீள், படிக்கிறீங்களா, என்ன விளையாடுறீங்களா, அது இதுன்னு சொல்லி விரக்கல எல்லாம் பிரசன்ட்களை எல்லாம் கொண்டு வருவார். ஆனாலும் பயப்படுத்திதான் வச்சுக்கிறார்
4: எங்களை.
5: நம்ம நடுங்கிற மாதிரிதான் நான் நடுங்கி கொண்டிருப்போம் நாங்கள். கடைசி வரையும் அவரோட நாங்கள் பாய் விட்டு கழிக்க மாட்டோம். என்னென்றால் அவர் விரட்டுற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மா தான் சொல்லி வச்சாவோ தெரியே இல்ல. அதனால அவர் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஆறு நல்ல ஆள். ஆனாலும் அவர் எங்களை பயப்படுத்தவும் சொல்லி ஒரு இதொன்னு வச்சிருக்கிறார். எங்களோட காலம் எங்களோட தங்கச்சி மேல் தம்பி மேல் எல்லாரையும் அவர் பயப்படுத்துவார். அவர் மாமாவுக்கு தான் நாங்கள் பயப்பட்டு கொண்டு வந்தாங்க அந்த காலம். வணக்கம். அவர் இறந்துட்டார் இப்ப, ஆனாலும் ஒரு அருமையான ஆளுதான்.
4: இன்ட்ரெஸ்டிங், நைஸ். சரி, நீங்க இன்னைக்கு என்ன பாடல் கேட்க விருப்பம்?
5: நாளைக்கு எனது பிறந்த நாள் வாரபடியா என்ன வார்த்தை, ஒரு பிறந்த நாள் வார்த்தைக்குரிய ஒரு பாட்டு ஒன்று போடுங்க பாப்போம். உனக்கா
4: அப்படியா? யாருக்கு பிறந்த நாள் நாளைக்கு? உங்களுக்கா? தேவதாஸ், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் உங்களுக்கு, சிறப்பாக அமையும் இந்த வருடம்.
5: எனக்கு இன்றைக்கு இந்த முறை தான் எனக்கு இன்னைக்கு லீவு நாள், நான் சனி ஞாயிறுல வந்திருக்குது என்னுடைய பர்த்டே. ஒரு காலம் அப்படி வாரே இல்ல.
4: ஆஹா, ஓ சூப்பர்.
5: அப்ப நான் நில மாதிரி நாளைக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டி மாதிரி வீட்டுல வச்சு பாபக்யூ கொத்தரொட்டி பாட்டி மாதிரி செய்வோம்.
4: அருமை. ஓகே, அட்ரஸ் அனுப்புங்க, வந்துடுறோம்.
5: என்னுடைய வசதி இருக்கு தானே உங்களுக்கு?
4: ஆமா கண்டிப்பா, டைரக்டா உங்ககிட்ட நான் பேசுறப்ப பிளான போடுவோம். சரியா? நன்றி நன்றி தேவதாஸ் கால் பண்ணதுக்கு. ஒன்ஸ் அகைன் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி.
4: நாளைக்கும் உங்களுக்கு நான் கால் பண்ணி மிஸ் பண்றேன். நன்றி நன்றி சார்.
5: தேங்க்யூ. உங்களுடைய நல்ல ஒரு சிறு கதையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா, இன்னைக்கு ஒரு அழகான கதை வருது.
5: நல்ல ஒரு விமர்சனத்தை நான் கொடுப்பேன்.
4: நிச்சயமா எதிர்பார்த்து காத்திருக்கேன்.
5: கட்டாயம் கட்டாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். வெள்ளிக்கெல்லாம் வந்தாலே ஒரு சந்தோஷம்.
4: தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு சூப்பரான பர்த்டே சாங் உங்களுக்காக வருது. பாட்டு போடும்போது உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி நான் அந்த பாட்டு போடுறேன். சரியா? நன்றி. இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், ஒரு விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
6: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழைங்க.
7: 416-700-2222 416-700-2222 J.CA.
4: ஐயோ ஐயோ, என்னடா அநியாயம் இது! ஃபுல் எல்லா என்டயர் லைனு இருந்த அப்படியே லூப்பில் இருந்த 10-க்கும் மேற்பட்ட கால்ஸ் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்துருந்தாங்க, என்ன அப்படின்னா பெல் நிறுவனம் வந்து இங்கே கொஞ்சம் ஃபிக்ஸிங் வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தடங்களுக்கு வருந்துகிறோம். அப்படியே லைன் எல்லா லைனும் ட்ராப் ஆயிடுச்சு. காத்திருந்த நேயர்கள் மன்னிக்கணும். திருப்பி லைன் கரெக்டாகவும் நான் சரியான உடனே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த என்டையர் லைன்ஸ் வந்து இங்கே ஃபைபர் ஆப்டிக் கேபிள் லைன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து காலர்ஸுக்கு ஒரு இடையூறு சிறிய இடையூறு ஏற்படலாம். அதற்காக முதலே நான் மன்னிப்பு கேட்குறேன். சாரி, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. சில பேர்லாம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. லைன்ஸ் கட்டாயி கட்டாயி வருது. இப்போ எல்லா காலும் ட்ராப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு லைன் கனெக்டும் ஆகாது. கனெக்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கனெக்ட் ஆயிரும். ஆன உடனே அப்டேட் பண்ணுறேன். மறுபடியும் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களோட ஆதரவை எதிர்பார்க்குறேன். தடங்களுக்கு வருந்திக்கிறோம். லைன் ட்ரிப் ஆயிடுச்சு, திருப்பி கனெக்ட் ஆகும். நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸில் திருப்பி ட்ரை பண்ணால் கனெக்ட் ஆகும். செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.
7: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
8: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
7: 9054176069.
8: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
4: நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. இணைப்பு மறுபடியும் வேலை செய்யுது. பாப்பமான சாரி, நிறைய நேர்கள் இருந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படி அப்படி கட் ஆயிடுச்சு. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
5: காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் உங்களுக்கும். புல் உற்சாகத்தோடு
5: நினைக்கிறேன்.
4: எங்க சன்செட் பொலிவார்ட்ல இருந்தா?
5: சன்செட் பொலிவார்ட்.
4: ஆ, என்ன பண்றீங்க அங்க? என்ன பண்ணிருக்கீங்க
5: சன்செட் பொலிவார்ட்ல? எங்க வந்து கொண்டிருக்க?
4: ஆ,
5: சன்செட் பொலிவார்ட்ல இந்த சன் பாத் எடுத்து வந்துருக்க.
4: சன் பாத் எடுத்து அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க. சூப்பர், வெரி குட். ஆ, உங்களுக்கு வந்து அதிகமா நீங்க பயப்படுற ஒரு நபர் குடும்பத்துல யார் அது? ஆமா, யாருக்காவது நீங்க வந்து கண்டிப்பா ரொம்ப பயந்துருப்பீங்கல்ல? ஐயோ, இவரா நம்மள அவ்வளவுதான் முடிச்சு கட்டிடுவாரு.
5: சின்னமே என்னுடைய அம்மா அப்பா பாசன படிக்காட்டி கம்பால அடிப்பாங்க. அம்மா அம்மா ரெண்டு பேரும் பாசவே.
4: ஆ, அது எல்லாருமே போட்டு தாக்குறது
5: இல்ல, எல்லாருக்குமே சாதகம் பண்றாங்க. எங்களை பெற்றாக்கள் தான் பயப்படுற.
4: அது அம்மா அப்பாவை தவிர நான் கேக்குறது, அம்மா அப்பாவை தவிர அதிகமா நீங்க பயப்படுற நபர் யாரு?
5: அம்மா அப்பா தவிர போரு யாருக்குமே பயப்படுறேன்.
4: வேற யாருக்குமே பயப்படுறது இல்லையா? அட்டி சூப்பர்.
5: அவருக்கும் சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பேன்.
4: சரி,
5: சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பேன். என்ன நாட்டுக்கு போனா அந்த சட்டத்துக்கு மதிப்பு
4: கொடுப்பேன்.
5: பயப்பட மாட்டேன், சட்டத்துக்கு மதிப்பு
4: கொடுப்பேன்.
5: சிங்கப்பூர் போனா சிங்கப்பூர்ல
4: அந்த ஊருக்கு என்ன சட்டமோ அதை நீங்க ஃபாலோ
5: பண்ணுவீங்க. அந்த நாட்டுக்கு மதிப்பு கொடுப்பேன்.
4: அந்த ஊரோட ரூல்ஸ் நீங்க ஃபாலோ
5: பண்ணுவீங்க. போனா தாய்லாந்து போனா அந்த நாட்டுக்கு மதிப்பு கொடுப்பேன். இந்தியா போனா அந்த நாட்டுக்கு மதிப்பு கொடுப்பேன். ட்ராவல் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் வித் அவுட் ஆப்பிரிக்கா. இப்ப நான் கேக்குற பாட்டு
4: என்னது?
5: ரிமிக்ஸ் பாட்டு
4: வந்து
5: ரிமிக்ஸ் பாட்டு வந்து இந்தியன் பழைய பாட்டு. அது
4: என்னது? என்ன பாட்டு
5: அது? அது இப்ப ஒரு ரிமிக்ஸ் போட்டு.
4: ஓ, எம்ஜிஆர் உடைய பழைய பாட்டு ரிமிக்ஸ் கேக்குறீங்க, அவ்வளவுதானே?
5: இந்தியா பாட்டு இல்ல.
4: பாட்டு மறந்து
5: மாலையில் மல்லி.

0: இது ரீமேக்ஸில் பழைய பாட்டு எனக்கு வேண்டாம்.
1: ஆ இருக்கு இருக்கு, ரீமிக்ஸ் தான், ரீமிக்ஸே போட்டுறேன் உங்களுக்கு இல்லாததா.
0: நான்
1: ஆல்வேஸ் ரீமிக்ஸ் தான் உங்களுக்கு, நான் கொடுக்க போற பாட்டு ரீமிக்ஸ் தான் டொட்டு.

0: கர்நாடகா
1: வருது
0: ஆமா
1: கனெக்ஷன்.
0: ஆமா யா
1: ஓகே ஓகே ஓகே. முதல்ல வந்து நான் தலைப்பு நீங்க சொன்ன அந்த டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டாபிக் இருக்கிறதே வந்து பயங்கர என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குது. அட் த சேம் டைம் என்ன டாபிக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு என்னோட வாழ்க்கையில வந்து எங்க அம்மாவோட அண்ணன், என்னோட மாமா, அவர் தாய் மாமா, அவரு அவரு வந்து சின்ன வயசுல இருந்து எங்களை சொல்லி சொல்லி அந்த மாதிரி வளர்த்துட்டு இப்பவுமே அவரை பார்த்தாலே பயமா இருக்கும்.
0: பயமா தான் இருக்கும் இல்லையா? ஆனா பார்த்தா அவரு வந்து அவ்வளவு டெரரான ஆள் கிடையாது.
1: இல்ல இல்ல, அவரு டெரரான ஆளு தான், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாரு, ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாரு, ரொம்ப டைம் ஃபாலோ பண்ணுவாரு. 8 மணி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா நம்ம 8 மணிக்கு அங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஒரு 5-10 நிமிஷம்னாலும் கடுப்பு ஆயிடுவாரு.
0: ஓகே ஓகே, அப்படி ஒரு ஆள் இருக்கணும் தேவை கண்டிப்பா.
1: ஆமா, அந்த மாதிரி அவங்க என்ன சொல்றது, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தாலுமே நிறைய விஷயம் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். டைம்க்கு போகணும் அப்படின்றது
0: நம்மளுமே வந்து நம்மளை அறியாம வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு வந்திருப்போம் இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது அவர் அவரு இன்னைக்கு வரைக்குமே அவரை பார்த்து வந்து நிறைய நம்ம கொஞ்சம் டவுனா இருக்க சமயத்தான் நம்மளுக்கு வந்து ஊக்குவிச்சு பேசுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப நல்ல நல்ல மாமா தான். பட் ஆனா சின்ன வயசுல இருந்தே
0: மிரட்டிட்டே இருக்குவாரு. ஹலோ ஹலோ, நீங்க இணைப்புலதான் இருக்கீங்க நிர்மலா? ஹலோ, ஆன் ஏர்ல இருக்கீங்க? லைன் எல்லாம் கட் ஆகல. நீங்க இது போன் கீழே போட்டீங்களோ? ஐயோ, மறுபடியும் எல்லாம் இல்லை இல்லை இல்லை, நிர்மலா சைடில் தப்பு இல்லை, என் சைடில் தான் தப்பு. மறுபடியும் எல்லா காலும் ட்ராப் ஆகிடுச்சு. ஆஹா, இது எனக்கே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கே. வெயிட் பண்ணுற நேர்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும். சரி, நான் வந்து லைன் சரியானவுடனே நீங்கள் ட்ரை பண்ண சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாரி, மறுபடியும் மன்னிச்சிருங்க. எல்லா காலும் அப்படியே மறுபடியும் 10 நேர்களுக்கு மேலே அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு எல்லா நேர்களுடைய இணைப்பும். நிர்மலா, ஸோ சாரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கள். லைன் கிடச்சோடனே உங்களை மறுபடியும் நான் நீங்கள் லைன் சரியானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை பற்றி பேசுவோம். மற்ற நேர்களும் அகைன் சிஎம்ஆர் சார்பாக நான் வந்து மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி, நீங்கள் லைனில் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. இப்போ எல்லா காலும் ட்ராப் ஆகிடுச்சு. இதை என்னன்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் ஒரு அப்டேட்டை கொடுக்குறேன். விளம்பரங்களையும் பாடலையும் தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
2: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: அன்பே டயானா திரைப்படத்திலிருந்து மச்சான் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற ஒரு ஜாலியான பாட்டை கேட்டிங்க. நான் ஆல்ரெடி இந்த படத்துடைய விமர்சனம் கொடுத்துருந்தோம். அன்பே டயானா பாட்டு வந்து படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்க்கலனா போய் பாருங்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்து பெல் வேன் வெளியே தான் நிற்கிது, நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அவனே வந்து சாரி கேட்டு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் இருக்கும், லைன் போகும் வரும், நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிருக்கோம், ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லைன் சரியாகும், பட் ஒரு 20 மினிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நேயர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் வந்து நிறைய நேயர்கள் இணைப்பில் இருந்திருப்பீங்க, ஒரு நல்ல தலைப்பு, நிறைய கண்டென்ட்டும் கொண்டு வந்திருப்பீங்க. நானும் மிஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட பேசுகிறத. மறுபடியும் ஸோ சாரி, தடங்களுக்கு வருந்துகிறோம். இங்கே வந்து என்டையர் நெட்ஒர்க் ரீபில்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி ஒரு நாள் இதை நீங்கள் சகிச்சுக்கணும் அப்படிங்கிறத அன்போடு கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லைன் பக்காவாயிரும். தடங்களே இல்லாமல் வந்து நம்ம பேசுகிறதுக்கு கொஞ்சம் இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை, நான் பேசுகிறத ஒன் சைட் டவுன்லோட் தான் நீங்கள் கேட்கணும். ஒன் சைட் டவுன்லோடில் எப்படியும் ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு மணி நேரத்துக்கு கதை இருக்குது, ஒரு மணி நேரத்தில் சின்ன கதை தான். அது மட்டும் இல்லாமல் நான் படித்த புத்தகங்களில் நிறைய நல்ல நல்ல புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லணும்னு சொல்லியிருந்தல. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய புது பாடலும் வரிசைப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சினிமா செய்தியும் உங்களுக்காக இருக்குது. நான் FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஜனநாயகன் திரைப்படத்தை வேறு பார்த்துட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக ஒரிஜினலாக தேட்டரில் உட்காந்து மக்களோட கத்தி தளபதி விஜயுடைய கடைசி படமான அந்த ஜனநாயகன் பற்றியும் ஒரு ரிவ்யூ இருக்குது இன்றைக்கி, அதையும் கேட்க தயாராக இருங்க. விளம்பரங்களையும் பாடல்களை தொடர்ந்து நேர்கள் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நேர்களை சந்திப்போம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுத்து பார்ப்போம், அதுக்குள்ள சரி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
0: நம்மளுடைய அன்பு நேயர் தேவதாஸ் வந்து நாளைக்கு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு. ஸோ அதற்காக அட்வான்ஸ் விஷஸ் சொல்லி ஒரு பர்த்டே சாங் எனக்காக போடுங்கன்னு கேட்டார். தேவதாஸ், இது உங்களுக்காகவே மறுபடியும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு CMR சார்பாக இந்த பாட்டு உங்களுக்காக, எல்லா நேயர்களுக்கும் சார்பாகவும் இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை, ஆனால் பாடல் கேட்கவே ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து கடை அப்படியே காலியாக இருந்து டீயை மட்டும் போட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான், சூடாக டீ ரெடி ஆனால் ஆட்கள் வரலையே அப்படின்னு சொல்லி ஆளே இல்லை அந்த கடையில், யாருக்கடா டீ ஆத்துறேன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்டினியூஸாக நேர்களில் வரிசையாக பேசிக்கிட்டே பிஸியாகவே இருந்தவங்களுக்கு திடீர்னு இப்போ ஆஹா ஆளு இல்லைன்றப்ப ரொம்ப கவலையாக இருக்குது. மன்னிக்கணும், மறுபடியும் நேர்கள் எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா வைட்டல் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி டைமில் தான் ஷேர் பண்ண முடியும். இது வந்து ரிச்சர்ட் மொரைஸ் புக் பியூக் தான் வந்து எழுதியிருக்காரு. இதில் வந்து ரிச்சர்ட் மொரைஸ் பியூக் வந்து என்னென்ன கதைலாம் சொல்கிறாங்க அப்படின்ற நான் சொல்கிறேன். இது வந்து எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்டை வந்து இப்போ நமக்கு ரொம்ப ஒரு அழகான முறையில் கொண்டு வந்து கொடுக்குது. எப்படி மனிதர்கள் உருவானாங்க, மனிதர்களுடைய ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட் எப்படி இருந்தது முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, முக்கியமாக இப்போ மிட் லைஃப் கிரைசிஸில் இருக்கிற என்ன மாதிரி ஆட்களுக்கு நிறைய டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ் வருது. நம்ம வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சில டைமில் நடக்கும். நமக்கே நம்ம அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாமுக்கு நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போயிருப்போம், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போனோடனே ஐயோ திடீர்னு ஒரு க்வெஸ்சன் பார்த்தோடனே டக்குன்னு பேனிக் ஆயிரும். நாங்கள் நம்ம படித்ததெல்லாம் அப்படி இப்படியே வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கிற, அப்படியே ஸ்லோவாக ஃபேட் ஆகிட்டே போகும். அதில் ஓரளவுக்கு நம்ம படித்ததில் 100% படிச்சிருப்போம், ஆனால் அதிலிருந்து 60% தான் எழுத முடியும். எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அப்படியே கடகடகடன் மறுபடியும் ஞாபகம் வரும். ஏன்னா அப்போ வந்து அந்த இடத்துல மைண்ட் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷனுக்கு போகுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தருணங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் தான், நம்ம மூளை தான் வந்து நம்மளை வழிநடத்துது, அதை வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பார். நம்ம நம்பிக்கையாகட்டும், நம்மளுடைய எண்ணங்களாகட்டும், நான் சந்தோஷமாக இருக்கிறது, கஷ்டப்படுறது, துக்கப்படுறது, கோவப்படுறது, பொறாமப்படுறது எல்லாமே வந்து நீங்கள் மட்டும்தான் இதுக்கு காரணம். நீங்கள் சமுதாயத்தை ப்ளேம் பண்ணலாம், உங்கள் பெற்றவங்களை ப்ளேம் பண்ணலாம், உங்களுடைய பாஸை வந்து கண்ட கண்டமாக வண்ட வண்டியாக திட்டலாம், இல்லை உங்கள் சம்சாரம் கூட பிறந்தவங்க, உங்களோட ஸ்பவுஸு எல்லாருமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறது தான் எல்லாமே உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்களோ நல்லா இல்லையோ அதற்கு காரணம்னு நினைக்கிறீங்க இல்லையா. அது அத்தனையுமே வந்து தகர்த்து உடைக்கிற மாதிரி ஒரு புத்தகம் இது. இது எல்லாத்துக்குமே அப்சல்யூட் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுது. இந்த புக்கோட ஹைலைட் என்னன்னு சொல்கிறேன், காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ். இது வந்து பக்குன்னு சொல்லலாம், பியூக்குன்னு சொல்லலாம். பக் இவர் வந்து பக்குன்னு தான் சொல்கிறார். பக் என்ன சொல்கிறாரு, பக் ரிச்சர்ட் மொரைஸ் பக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கான்ஷியஸ்னஸை வந்து, அதாவது நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது, அதாவது எல்லாருக்குமே உயிரினமான எல்லாத்துக்குமே மிருகங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இருக்க வேண்டியது. சிம்பிள் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து டப்புன்னு சவுண்டு வந்தால் திரும்பி பார்க்குறது, பசிக்கும் ஓகே சாப்பிட்றது, இப்போ தாகமாக இருக்கா தண்ணி குடிக்கிறது, தூக்கம் வருதா தூங்குறது, அதே மாதிரி இப்போ பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம தேடி போய் ஒன்று வேட்டையாடணும், இல்லைனா எங்கேயாவது உணவு ஸ்மெல்லு வரும் அதை தேடி கண்டுபிடிச்சி போய் சாப்பிடணும். இது அன்றாட வாழ்க்கை, இது வந்து சிம்பிள் கான்ஷியஸ்னஸ். நீங்கள் எல்லாருமே சிம்பிள் கான்ஷியஸ்னஸோடு இருக்கிறது. இது வந்து புத்தி சுவாதனம் இல்லாத மனிதர்களுக்கும் வந்து சிம்பிள் கான்ஷியஸ்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் புத்தி சுவாதனம் வந்து தெளிவாக இல்லாத குழந்தைகளோ மனிதர்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கான்ஷியஸாக தான் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடாக இருந்தாலும் அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கும் வந்து உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கும் தூக்கம் வரும், அவங்களும் வந்து ஒன்றை பார்த்தா சிரிக்கணும், இதை பார்த்தா அழுகணும் அப்படின்ற அந்த அடிப்படை விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் வந்து நடக்கும். இப்போ ஒரு சில ஆர்டிஸ்டிக் குழந்தைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து சிம்பிள் கான்ஷியஸும் இருக்குது, அதே மாதிரி சூப்பர் கான்ஷியஸ்னஸும் இருக்குது அப்படின்னு இவர் வந்து ரெண்டு வகையாகவும் பிரித்து சொல்கிறாரு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். மூணு விதமாக கான்ஷியஸ்னஸை பிரிக்கிறாங்க நம்மளுடைய எண்ண அலைகள். மூணு விதமாக ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே நம்ம மைண்டில் தெரியும். ரெண்டாவது வந்து செல்ஃப் கான்ஷியஸ்னஸ், அதாவது நம்ம வந்து நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது, மிருகங்களுக்கு இல்லாதது. செல்ஃப் கான்சியஸ்னஸ்னா என்ன, நீங்கள் வந்து ஓகே நான் இப்போ வெளியில் போகிறேன், ஏதாவது அழகான உடுப்பு போடுறது, உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கிறது, என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்கணும், நான் வந்து இப்படி இதை தான் படிக்கணும், இது தான் நான் சாப்பிட்ணும், சூஸ் பண்ணி சாய்ஸஸ்ஸு, அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் நிர்ணயிக்கிறது, இப்படி தான் நான் பேசுவேன், இங்கே இவங்க கூட தான் நான் பழகுவேன், இந்த மாதிரி தான் நான் இருப்பேன், இந்த சாமியை தான் நான் கும்பிடுவேன், இந்த ஜாதியை தான் நான் வந்து மதிப்பேன், இந்த மதத்தில் தான் நான் இருப்பேன், இப்படின்லாம் வந்து நமக்குன்னே ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் இல்லையா. அதுதான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வர்ற செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். செல்ஃப் கான்ஷியஸ்னஸை வச்சு தான் நம்ம வந்து நமக்கு நல்லதையும் கொண்டு வர்றோம், அதே மாதிரி கெட்டதையும் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். இது வந்து ரெண்டாவது பகுதி, இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது. இதுக்கப்புறம் அடுத்தவர் தான் வந்து இப்போ இந்த செல்ஃப் கான்ஷியஸில் நம்ம வந்து யோசிப்போம், இமேஜின் பண்ணுவோம், கேள்விகள் கேட்போம், ரீசன் எதுக்காக, எதுக்கு இதை நான் பண்ணணும், ஏன் இதை நான் பண்ணணும், நான் எதுக்கு இதை சாப்பிட்ணும், நான் ஏன் வந்து இந்த கடவுளை கும்பிடணும், நான் ஏன் இவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி உருவாச்சு, அதை நீங்கள் எந்த அளவுக்கு வைட்டலாக பயன்படுத்துகிறீங்க, நம்மளுடைய இமேஜினேஷன்லேருந்து எல்லாமே வந்து அதில் வருது ரீசன்லாம். இப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் என்ன அப்படின்னா இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ்ஸை அறிமுகப்படுத்துகிறாரு. இப்போ வந்து காஸ்மிக்லாம் வந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, செலஸ்டியலாக இதை நம்ம வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம், நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் நினைப்புகள் இதெல்லாமே வந்து நம்மளே உருவாக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கேயாவது நீங்கள் வந்து இப்போ பசிக்குதுன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும், ஏதாவது ஒன்று பசிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல், இப்போ வந்து அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஊபர் நீங்கள் புக் பண்ணுறீங்க, அந்த ஊபரை புக் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவர்கிட்ட ஏறி உட்காந்து எங்கேயாவது போப்பா அப்படின்னு சொல்லாமல் இங்கே தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டினேஷனை கொடுத்து அவன் கரெக்டாக வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவான். அதே தான் இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸும் சொல்லுது. உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்களை வந்து ரொம்ப சீராக அமைச்சிக்கணும் அப்படின்றது. நான் வந்து எதா ஓகே இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாமா, இல்லை பிரியாணி சாப்பிட்லாமா, இல்லை வத்தக்குழம்பு சாப்பிட்லாமா, இல்லை கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்லாம், அந்த மாதிரி வேகமாக கொண்டு போகாமல் இன்றைக்கி நான் இது தான் சாப்பிட்ணும் அப்படின்ற உங்களுடைய தேவைகளை முதல்ல கிளியரா நிர்ணயிக்க சொல்றாங்க. இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி நான் கண்டிப்பாக மட்டன், ஸ்பெசிஃபிக்காக மட்டன் பிரியாணி நான் வந்து லஞ்சுக்கு சாப்பிட போகிறேன், அதுதான் எனக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார கண்ணை மூடி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த காஸ்மோஸ் உங்களுக்கு அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். யாராவது உங்கள் கதவை தட்டி உண்மையிலே உங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுத்துட்டு போவாங்க, இல்லைனா நல்ல பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கும், தெளிவாக நீங்கள் போய் அங்கே போய் அது நல்லா இது நல்லா தான் இருக்கும் நம்பி நீங்கள் சாப்பிடுங்க, அது நல்லாயிருக்கும். ஸோ லைஃப் இஸ் வெரி வெரி சிம்பிள், அவ்வளோ சிம்பிள். நீங்கள் என்ன தேவைன்றது தெளிவாக கேட்டால் மட்டும் போதும், தெளிவாக நீங்கள் இருந்து இதை தான் பண்ணணும், இது தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே போதும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அவங்க பண்ணுறது இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி மனிதருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, இல்லை இந்த யூனிவர்ஸ் கொடுத்துருக்குது. நீங்கள் என்னவோ ஆக விரும்புகிறீங்களோ அது ஆல்ரெடி ஆயிட்டீங்க, ஆல்ரெடி அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இது நிறைய புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதையே வந்து இவர் ஒரு எளிய முறையில் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கன்வின்சிங்கான முறையில் வந்து இவர் கொடுக்குறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து சமீபத்தில் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் தனியாக நான் படிக்கிறதுல எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு புத்தகமாக வந்து இது எனக்கு தோணுச்சு. ஸோ ரிச்சர்ட் மோரிஸ் பியூக் வந்து எழுதிய காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் இந்த புத்தகத்தை நீங்கள் டைம் கிடச்சா வாங்கி படிங்க. இதை பற்றி சினாப்சிஸ் ஹைலைட்ஸ் இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய புத்தகத்துடைய சினாப்சிஸ் ஹைலைட்ஸை நான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி நேர்கள் பேச முடியாது அப்படிங்கிறதுனால நான் பாட்டோட சேர்த்து இந்த மாதிரி அருமையான விஷயத்தையும் கொடுக்குறேன். கட்டா குஸ்தி பார்ட் டூ பயங்கரமாக படம் ஓடி நல்ல லாபம் சம்பாதிச்சு இதுக்காக வந்து ஒரு பிஎம்டபிள்யூ கார் வேற ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. விஷ்ணு விஷால் ஒரே சந்தோஷத்தில் கண்ணீர் மல்க வந்து ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. கட்டா குஸ்தி பார்ட் டூ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு ஃபன்னான ஜாலியான ஒரு படம். இதில் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. வீட்டோட கணவராக இருக்கிறதுல எவ்வளோ நன்மை இருக்குது எவ்வளோ கெடுதல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ஃபன்னாக இருக்கும். அதில் இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையான பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை, கேட்கறதுக்கு தான் ஆள் இல்லை. இந்த கட்டா குஸ்தி பார்ட் டூ பயங்கர ஸ்மார்ட்டாக அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த கதையில் லைட்டான சேஞ்சு தான், இது வந்து ஒரு டிப்பி அடித்த கதை தான், அதை கண்டென்ட் தான். எங்கிருந்து இவர் காப்பிடிச்சிருக்காருன்னா, ஆனால் இதில் கிரெடிட்டே எதுவுமே கொடுக்காம அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஐ திங்க் 2015 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 11 முன்னாடி ஹிந்தியில் வெளிவந்த கி அண்ட் கா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம், ஹிந்தி திரைப்படம் கி அண்ட் கான்னு சொல்லி ஒரு படம் வந்தது. ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலி, இப்பயும் கூட நீங்கள் போய் ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு பக்காவான ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட், அவன் வந்து பயங்கரமாக ஐஐடியில் பெரிய ஒரு காலேஜில் படிச்சுட்டு கிராத்ஸ்கூலெல்லாம் முடித்த ஒரு ஆள். ஆனால் அவனுக்கு வந்து ஆசை வந்து பயங்கரமாக போய் வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்றலாம் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. வீட்டில் வந்து நான் எனக்கு பிடிச்சதை சமைச்சிக்கிட்டு வீட்டில் ரிலாக்ஸாக கொஞ்சம் புக்கு படிச்சுட்டு அப்படியே இருக்கணும், மனைவி சம்பாதிக்கிட்டோம் தாராளமாக, இந்த பயங்கரமாக பிஸ்னஸ்ஸு காசு உழைக்கணும், பெரியாள் ஆகணும், கரியரில் வந்து நானும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிஇஓ ஆகணும், டிரெக்டர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப வாழ்க்கையில் பெரிய ஆம்பிஷியஸாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டில் சிம்பிளாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோல் சேஞ்ச் தான். ஒரு பெண் எடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆண் இருக்க வேண்டிய அந்த சொசைட்டியுடைய கட்டமைப்பில் ஒரு பெண் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வெளிவந்த ஒரு திரைப்படம் தான் கி அண்ட் கா அப்படின்ற ஒரு அழகான திரைப்படம். அதை இன்ஸ்பயர் பண்ணி ஏறக்குறைய 60% அந்த படத்தையும் காப்பிடிச்சு அந்த படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இதை வந்து எந்த இடத்துலையுமே அவர் கிரெடிட்ஸ் கொடுக்கல, பட் ஓகே, எல்லா டைரக்டர்ஸும் இப்போ வேற ஒரு கதையை திருடி தானே இங்கே எடுக்கிறாங்க. ஸோ இன்ஸ்பயர்ட் பை கி அண்ட் கா. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைச்சதே அப்படின்னா அந்த ஹிந்தி திரைப்படத்தையும் பார்க்கலாம், ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் கி அண்ட் கா. அதை ஏறக்குறைய அதை வச்சு அந்த கட்டா குஸ்தி பார்ட் டூ எடுத்திருக்காங்க. இதுவும் தரமான படம், நல்ல படம் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி வந்து அந்த ஹிந்தி படத்தை மறுபடியும் 11 அப்புறம் லிட்டரலி எனக்கு தெரியல எக்ஸாக்டாக வருடங்கள், எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து 2015 இன்ட்ரலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கெஸ்ஸிங், வேகாக வந்து கெஸ் பண்ணுறேன். அதுதான் அந்த கட்டா குஸ்தி பார்ட் டூவில் நான் வச்சுருந்த ட்ரிவியா. இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து டெலிவரி பாய் அப்படின்ற ஒரு புத்தம் புதிய வரப்போகிற ஒரு படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4164-6661.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: Everything okay? No problem. And did you know?
2: Bar kalamu closing da. Tadikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Silvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Silvam. 416-268-0155. 416-268-0155.
6: நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஹைலைட் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும்னு நான் ஏன் வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, இதில் சில முக்கியமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகத்தை எழுதியது ரிச்சர்ட் மோரிஸ் பியூக்குன்னு சொன்னேன் இல்லையா, இவர் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். இவர் எந்த ஊரில் இருந்து தெரியுமா அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு? வேற எங்க, கனடாவிலிருந்து தான். ஹீ இஸ் அ கெனடியன், அவர் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அதை விட பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த புத்தகத்தை அவர் 1901 இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரியா, இவர் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய இலக்கியத்தில் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த ஒன்னஸ் அப்படின்ற ஒரு காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ்ஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, ஆத்மா தான் அப்படின்றத ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்மளுடைய அறிவாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஆத்மாவை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இவர் டீகோட் பண்ணுறாருன்றதை சொல்கிறேன். அதாவது இப்போ ஐயோ அவ்வளோதான், என்னோடய ஆயுசு முடிகிறதுக்குள்ளார நம்ம இதை பண்ணிடணும், நான் சாகிறதுக்குள்ளார என் பொண்ணுடைய கல்யாணத்தை பார்த்துடணும், நான் தான் இந்த உலகத்தில், நான் பண்ணால் தான் இது நடக்கும், நான் இருந்தால் இதை வேறு மாதிரி பண்ணியிருப்பேன், என் குடும்பத்துக்கே நான் தான் தலைவன், இந்த மாதிரி இருக்கிற ஈகோயிஸ்டிக்கான விஷயத்தெல்லாம் ஷேட்டர் பண்ணி ஒன்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாரு. அதாவது இப்போ உங்களுக்கு யார் கூடயோ சண்டை, இல்லை வேறு யாரையோ பார்க்குறீங்க, அவர் வந்து ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துட்டுருக்காரோ, இல்லை அவர் வந்து எலோன் மஸ்காக இருக்காரோ, இல்லை அவர் டொனால்ட் ட்ரம்ப்பாக இருக்காரோ, இல்லைன்னா அவர் வந்து நரேந்திர மோடியாக இருக்காரோ, இது எல்லாமே நீங்கள் தான் அப்படின்ற இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நீட்டாக எடுத்து சொல்கிறேன். யாராக இருந்தாலும் அது நீங்கள் தான் அப்படின்றாரு. ஒவ்வொருத்தருக்கு மேலே கோபமே வராததுக்கப்புறம் நீங்கள் இப்போ உங்கள் ஸ்பௌஸ் இருக்காங்களே அவங்க வந்து அவங்களும் நீங்கள் தான் அப்படின்னு உங்களை மாதிரியே அவங்கள பார்க்க, இப்போ அவங்களுக்கும் பசிக்கும், அவங்களுக்கும் உணர்வு இருக்கும், அவங்களும் இந்த இடத்துல டயர்டாவாங்க, அவங்களும் இந்த இடத்துல வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன என்னோடய ஆசை என்னவோ, நீங்களே இன்னொருத்தரை உங்களுடைய இடத்துலருந்தே பார்க்குறது, அதில் எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறத ஈஸியாக வந்து டீகோட் பண்ண முடியும் அப்படின்றாரு. அதே மாதிரி யார் மேலேயும் கோபம் வராமல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த என்லைட்மெண்ட்டில் அதே மாதிரி எல்லாரும் பார்த்தும் அன்பு மட்டுமே வர்றதுக்கான காரணம், எல்லாரையுமே நீதான் எல்லாருமே, சில பேர் உன்ன மாதிரியே மற்றவங்களும் நினை அப்படின்னு சொல்லாமல் இது நினைக்கிறதே எதுவுமே இல்லை, அதுவே நீங்கள் தான், உங்களுடைய எல்லாமே ஒரு செல்லிலிருந்து தான் பிரிஞ்சு உருவாயிருக்கு, எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த செல்லு குட்டி போட்டிருக்கே தவிர எல்லாருமே வந்து ஒரு செல்லிலிருந்து தான் வந்திருக்கோம், அந்த ஒரு செல் தான் இத்தனை பிரபஞ்சத்தையுமே உருவாக்கியிருக்கு. ஸோ எந்த விதத்திலும் நீங்கள் வந்து வேறு வேறு ஆட்கள் கிடையவே கிடையாது, உண்மையான சயின்ஸ் படி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறது அதில் இருக்கிற பியூட்டி. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆத்மானு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமையே வந்து அது வந்து முட்டாள்தனம் முட்டாள்தனம் அவர் எதுவுமே ஹார்ஷாக சொல்லலை, இது எல்லாமே வந்து இல்யூஷன் தான், ஒரு ஃபார்ம்லெஸ் அவேர்னஸை வந்து இவர் இதில் கொண்டு வராரு. அதாவது ஆத்மான்றது இங்கேயே தான் இருக்கும், உனக்கு எண்டே கிடையாது, லைஃப்பில் முடிவே கிடையாது, லைஃப்ன்றது ஒரு பிறப்பு இறப்பு அப்படின்றதே கிடையாது, இது ஒரு ஆத்மா, அது வந்து அடுத்தடுத்த பரிணாமத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஒரு பீரியடில் வந்து நம்ம வந்து ஃபுட்டை போய் தேடி ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது மட்டும்தான் கடமையாக இருந்தது, ஒரே முக்கியமான வேலை, அது அப்புறம் மாறிச்சு அப்புறம் மாறிச்சு. இப்போ இருக்கிற கட்டமைப்பில் ஒரு ஒரு பீரியடில் என்ன வந்தது, உழைக்கணும் சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் சொசைட்டியை இம்ப்ரெஸ் பண்ணணும் இதுதான் இருக்குது. இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இதுவே மாறும், இருக்கிறதுலே பியூரான கான்ஷியஸ்னஸுக்கு இந்த சமுதாயம் மாறும் அப்படின்றாங்க. அதாவது அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எதையுமே பண்ணணும், ஏன்னா இப்போ சேச்சுரேஷன் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, எல்லாம் ஆவணும் அவமாக வீடியோ போட்டு நான் அப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கேன் நான் இந்த காரை ஓட்டுறேன் இந்த வீடை வச்சுருக்கேன் எனக்கு சமைக்க தெரியும் பாட தெரியும் ஆட தெரியும் எல்லாம் ஓவர் எக்ஸ்ட்ரீம் ஷோகேஸ் பண்ணி அது ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆகி உண்மையான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்றாங்க. அப்படின்ற உண்மையான வாழ்க்கை என்ன அப்படின்னா, செல்ஃப்
கான்ஷியஸ்னஸோடையும் காஸ்மிக் கான்ஷியஸ்னோடையும் வாழ்கிறது. அதாவது நீங்கள் உங்களுடைய இந்த ஆத்மாவை தான் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ண போகிறீங்க. அந்த ஆத்மா இருக்கிற அந்த இருப்பிடம் வந்து இந்த உடம்பு. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரையாரிட்டி என்னென்னா, உங்கள் உடம்புக்கு ஒவ்வாத எதையுமே நீங்கள் வந்து சேர்த்த மாட்டீங்க அப்படின்றாங்க. இப்போ வருங்க இன்னொரு 20-30 வருஷத்தில் குடிப்பழக்கம், புகைப்பிடித்தல், எந்த ஒரு போதை பழக்கம் இருந்தாலும் எல்லாமே அது வந்து மறைஞ்சிரும். பிளிஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ட்ரஸியை நோக்கி போயிடுவாங்க மக்கள். உடம்புக்கு வந்து இது வித் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸு, இந்த பார்க்குற நிறைய பேக்கேஜ் ஐட்டம், ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்றத இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டார். எதெல்லாம் ரொம்ப சுவையாக, நாக்குக்கு ரொம்ப சுவையாக இருக்கோ, எல்லாத்துலேயும் எதெல்லாம் ரொம்ப கெடுதலாக இருக்கோ அதெல்லாம் மறைஞ்சி எல்லாமே அதெல்லாம் வந்து அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியெலாம் அப்படியே அழிஞ்சி நம்ம வந்து ஒரு குட்வில்லுக்கும் நம்மளுடைய பாடியை சூட் பண்ணக்கூடிய ஒரு பாதையை நோக்கி, நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி ஒரு பெரிய குரூப்பே வந்து அதில் அந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணி இன்னொரு குரூப் அப்படியே போகும். ஸோ மதமோ இனமோ இல்லை மொழியோ இல்லை அவங்களுடைய விருப்பு வெறுப்போ இன்னொருத்தர் குற்றம் சொல்லியோ இல்லை ஈகோயிஸ்டிக்காவோ இல்லாத ஒரு குரூப் வந்து உண்டாகும். அது சாமானியர்களாலேயே உண்டாக்கப்படும் அப்படின்றாரு. நார்மலான ஒரு ஆள் என்னோடய வாழ்வாதாரத்தை வந்து நான் வந்து ஓகே இது என் உடம்புக்கு கெடுதல் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நான் அதை வந்து எடுத்துக்க போகிறது கிடையாது. வேறு எப்படி நான் வந்து இன்பத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னா, அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது உங்கள் மூளைக்கு தான் நீங்கள் சொல்லணும். உங்கள் மூளை வந்து எதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்றத கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஏற்றபடி சொல்ல ஆரம்பிச்சிருச்சோ அப்போ உங்கள் பாடி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து நான் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு மைண்டு வந்து ஏதாவது ஒரு நல்ல பொறிச்சிட்டு வறுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை பார்த்தாலோ அதே மைண்டு சொல்லுவான், போ சாப்பிடு இது செமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஐயோ இது கூட என்ன ஒரு வாழ்க்கை, நீ இப்போ தான் வாழ்ந்துடணும், இதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ கிடைக்கணும் தெரியாதே, இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, டேஸ்ட் தானே முக்கியம், ஹெல்த்தாக முக்கியம் அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு எல்லா நெகட்டிவ் கமாண்டும் மைண்டு கொடுக்கும். ஆனால் அந்த பிரெயினை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு, தம்பி கீழே இறங்குப்பா, அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளையை நீங்கள் கமாண்ட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, இல்லை அது எனக்கு நல்லதில்லை நான் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அன்பாக உங்களுக்கே நீங்கள் சொல்லி அதை விட்டுட்டு வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து உணர்வீங்க. ஒரு பியூட்டி வெற்றி, அவர் எதுவுமே இதுதான் சக்ஸஸ்ஸு, இது வெற்றி, இது சந்தோஷம், இந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்டகரைஸே பண்ணல. அதுதான் ஒரு ஹியூமன், அதுதான் ஹையர் கான்சியஸ்னஸ் அப்படின்றாரு. ஸோ காஸ்மிக் கான்சியஸ்னஸ்ங்கிறது இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகிறது, உங்களுடைய கான்சியஸ்னஸ்லேயே இருக்கிறதுலே உயர்ந்த இடத்துக்கு போகிறது. இல்லையே இது அப்படி நடக்காது, இல்லை இது தப்பாச்சு, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கீங்களோ அதுதான் உங்களை மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுன்றாரு. அந்த ஒரு எண்ணமே உங்களை, அந்த எண்ணமே போதும், நீங்கள் வந்து மற்றதெல்லாம் தானாக வந்து சேரும் அப்படின்றாரு. பணம், புகழ், பெயர் எல்லாமே வந்து குவியும், நீங்கள் நினச்சாலே போதும். ஆனால் இந்த நேர்கோட்டில் உங்கள் மைண்டை நீங்கள், உங்கள் பிரெயினை நீங்கள் ரூல் பண்ணால் போதும். உங்களுடைய கான்சியஸ்னஸ்ஸை, இது பிரெயினோ ஹார்ட்டோ எதை பற்றியுமே அவர் தனியாக குறிப்பிட்டு சொல்லலை, கான்சியஸ் அவ்வளோதான். நீங்கள் சிந்திக்கிற உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ண அலைகள், இதை மட்டுமே வந்து சேனலைஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாரு. 1901 இவர் வந்து ஒரு கெனடியன், அதுவும் ஒரு கெனடியன் சைக்கியாட்ரிஸ்ட் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இதுதான் இதை படிக்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வேர்பலாக இந்த சினாப்சிஸ் வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிறது ஒரு 0.2% அப்படின்னு சொல்லலாம், 0.00002% சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஐ ஓப்பனராக இருந்தது இந்த புத்தகம். இன்னும் நான் முடிக்கலை, படிக்க படிக்க பயங்கர ஐ ஓப்பனராக இருக்கிற அந்த புக்கை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சஜஸ்ட் பண்ணுறேன். இதை கண்டிப்பாக வாங்கி படிங்க. அமேசானில் இருக்குது, வெறும் $17 இருக்குது. இல்லை நீங்கள்
ஈவன் உங்களுடைய ஏரியா லைப்ரரிக்கு போனாலே இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்து படிக்கலாம். ரொம்ப அவைலபிளாக எல்லா லைப்ரரிஸுமே வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரு புத்தகம் தான். ஏன்னா இது ரொம்ப பழைய புத்தகம், அதுவும் ஒரு கெனடியன் ஆத்தர் எழுதின புத்தகம். அதனால் ஈஸியாக அவைலபிலிட்டிலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான், கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லிவிட்டு. நம்மளுடைய தவம் வந்து ஒரு ரீமிக்ஸ் பாட்டு கேட்டிருந்தார், பூ மாலையில் ஒரு மல்லிகை ரீமிக்ஸ் பாட்டாக போடுங்க, நான் ஒன்னி ரீமிக்ஸ் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. பழைய பாடலாம் பழைய பாட்டாக கேட்க மாட்டேன், ரீமிக்ஸை தான் கேட்பேன்னு கேட்டிருக்காருல, அவருக்காக அந்த ரீமிக்ஸ் பாட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜ்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
2: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. எத்தனையோ நாள் இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம். இந்த லைன் வேலையை அவங்க மண்டே பார்த்துருக்கலாம், டியூஸ்டே பார்த்துருக்கலாம், வெனஸ்டே பார்த்துருக்கலாம், தேர்ஸ்டே பார்த்துருக்கலாம். இன்றைக்கியே பார்க்கணும் அப்படின்றது எனக்குன்னே சரசம் பண்ண வருவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது இப்போ வந்து இந்த தருணத்தில் நான் என்ன நினைக்கணும், இந்த காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் புக்கை படிக்கிறதுனால இதெல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். இது பெருசாக உண்மையிலே வந்து என்ன அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா, ஒரு விதத்தில் இப்போ நான் என்ன பண்ணேன் மூளைக்கு, ஐயோ நம்ம நேர்கள்கிட்டலாம் பேச முடியலையே, ஐயோ நான் வந்து அவங்க கூடலாம் வந்து பேசணும்னு சொல்லியிருந்தேன், இதை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், அதை பண்ண சொல்லியிருந்தேன், இந்த கடமையெல்லாம் வந்து இப்போ மிஸ் ஆகுது, என்ன ஆகுமோ என்னமோ ஐயோ அப்படின்னு அந்த புலம்புறேன்ல. எதுவும் மாறாது, எதுவுமே ஆகாது. எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்கவுங்க அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இன்னும் மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. நீ ஏன் இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கிட்டு ரிலாக்ஸ்டாக நல்ல பாடல்களை போட்டுட்டு, எனக்கு பிடித்த பாடல், எனக்கு பிடித்த சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும், ஐயோ இதெல்லாம் எப்போ தான் ஷேர் பண்ண போகிறோமோன்னு ஏங்கிய விஷயங்கள் அதெல்லாத்தையும் இப்போ நான் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன். செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. செய்திகளை தொடர்ந்து சந்திப்போம்.
1: எதிர்வரும் 30ஆம் மற்றும் 31ஆம் தேதிகளில் ஊழியர் சேமலாப நிதியத்தின் சேவைகள் இடம்பெறாது என்று தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொழில் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளதனால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் உட்பட்ட அனைத்து அலுவலகங்களிலும் ஊழியர் சேமலாப நிதியின் நன்மை பணம் வழங்குதல் மற்றும் பதிவு சேவைகள் குறித்த நடவடிக்கைகள் இந்த 2 நாட்களிலும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த 2 நாட்களில் சேவைகளை பெறுவதற்காக ஏற்கனவே நேரத்தை முன்பதிவு செய்தவர்கள் அடுத்த 1 மாத காலத்துக்குள் ஏதேனும் ஒரு அலுவலக நாளில் தொழில் திணைக்கள அலுவலகத்துக்கு சென்று தங்கள் முன்பதிவு செய்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தொழில் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் வைத்தியசாலை தரப்பிடம் இருந்தோ அல்லது மயான சபையிடம் இருந்தோ எந்தவித உத்தியோகபூர்வ பதிவுகளும் வழங்கப்படவில்லை என்று சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இது ஒரு இந்து மயானமாகும். இங்கு சட்ட ரீதியிலான அடக்கங்களும் இடம்பெற்றிருக்கலாம். உதாரணமாக சிறுவர்கள் உயிரிழந்தால் உரிய அனுமதி பெறப்பட்டு அடக்கம் செய்யப்படுவது வழமையாகும். எனினும் பெரும்பாலான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதை பார்க்கும் பொழுது இங்கு எந்தவொரு குற்றமும் இடம்பெற்றிருப்பதாகவும் உடல்கள் அவசரமாக புதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெளிவாக புலனாவதாக தெரிவித்தார். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கைகள் வெளிவந்த பின்னரே மேலதிக தகவல்களை துல்லியமாக கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில மனித எலும்புக்கூடுகள் சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டதற்கான ஆடைகளுடனும் சவப்பட்டிகளுடனும் காணப்பட்டன என்றும் சில இடங்களில் உடற்கூட்டு பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்கான சான்றுகளும் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இவை இந்த மயானத்தில் புதைக்கப்பட்டமைக்கான எந்தவொரு பதிவுகளும் இந்து மயான சபையினிடம் இல்லை என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் தெரிவித்த வைத்தியசாலை நிர்வாகம், தாங்கள் இந்த செம்மணியை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் சடலங்களை புதைப்பதில்லை என்றும் தாம் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு கோம்பயன் மணல் மயானத்தையே பயன்படுத்துவதாகவும் தெளிவுபடுத்தியிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் இடம்பெற்ற ஏசியான் ரீஜனல் ஃபோரம் மாநாட்டில் வெளிவுகார அமைச்சர் விஜித்த ஹீரத் பங்களாதேஷின் வெளிவுகார அமைச்சர் கலாநிதி கலிலூர் ரஹ்மானை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இடையே நீண்டகாலமாக நிலவி வரும் நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பும் கவனம் செலுத்தியிருக்கின்றன. வர்த்தகம், முதலீடு, பொருளாதாரம், ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச பலதரப்பு அமைப்புகளில் 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பரஸ்பர நலன்களை முன்னிறுத்தி இருதரப்பு உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதன் அவசியத்தையும் இந்த தரப்பினர் வலியுறுத்தியிருக்கின்றனர். இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் பொருளாதார மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இலங்கை அரசாங்கமானது ஒருபோதும் இலங்கையில் இடம்பெற்ற அநீதிக்கு தீர்வு வழங்காது என்றும் சர்வதேச நீதி பொறிமுறை மூலமே இதற்கு தீர்வு கிட்டும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பொருளாளர் கண்ணதாசன் சுடரோன் தெரிவித்திருக்கின்றார். சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு அருகில் இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்த உள்ளக பொறிமுறை மூலம் இதுவரை தமக்கான நீதி கிடைக்கவில்லை என்றும் இங்கே செயற்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டோரது அலுவலகமும் அரசாங்கத்தின் நீதி பொறிமுறைகளும் வெறும் தரவுகளை அறிக்கையிடும் வகையிலேயே அமைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். டெல்லி ஜந்தர் மந்தர் சுற்றுவட்டார பகுதியில் இணைய சேவை முடக்கத்திற்கு எதிரான பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடு முறைப்பாடுகளை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகக் கோரி ஜந்தர் மந்தர் பகுதியில் June 20 முதல் தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இணைய சேவை மற்றும் மெட்ரோ சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. 3 ஜந்தர் மந்தரை சுற்றியுள்ள 1.5 km சுற்றளவுக்கு இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருந்தன. இணைய முடக்கத்தினால் ஜந்தர் மந்தர் மற்றும் அதன் அருகில் இருக்கின்ற வணிகப் பகுதிகளில் கடைகள், உணவகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மாலை நேரத்துடனேயே மூடப்பட்டு வணிக நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வலியுறுத்தி இந்த மனுவை பொதுநல மனுவாக மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இணைய முடக்கத்திற்கு எதிரான இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அவசரமாக விசாரிக்க ஏற்றுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் மேலும் 2 கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கின்றது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கின்றது. பாதிப்புக்குள்ளானவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒடிசா சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டிருக்கின்றது. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நடத்தி வருகின்ற தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ அறிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக 3 இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதனால் தலைநகரில் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டம் காரணமாக கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று 14 மூடலுக்கு பிறகு சில நிலையங்களின் நுழைவு வாயில்கள் திறக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டு வருவதாலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாலும் அலுவலகங்களுக்கு செல்வோர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர்.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: ரீமிக்ஸ் ஸ்பெஷல் வந்து பல பாடல்களை போட்டிருக்காங்க. எனக்கு பிடிச்ச சில பாட்டோட ரீமிக்ஸை கேட்பலாமா? இப்போ இது வந்து ஆல் டைம் கல்ட் பாட்டு அப்படின்னு சொல்லலாம். எப்போ கேட்டாலும் இன்னொரு 50 கழிச்சு, இன்னொரு 100 கழிச்சு கேட்டாலும் இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலை ஏற்படுத்துகிற பாடல். அந்த பாட்டுடைய ரீமிக்ஸை கேளுங்க. ரீமிக்ஸ் பிடிக்காத மக்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. ஒரிஜினல் மாதிரி வராது அப்படின்னாலும் காலம் மாற மாற நம்மளும் இந்த மாதிரி புதுசு புதுசாக சில இதெல்லாத்தையும் வந்து என்னென்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தானே பிடிக்குதா பிடிக்கலான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் அதை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்.

எப்படி இருந்தது அந்த பாட்டு? சும்மா அப்படியே வைப் பண்ணல, அந்த வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் வந்து அப்படியே இந்த பாட்டு கேட்டு லைட்டாக தலையாட்டினீங்களோ டான்ஸ் ஆடினீங்களோ தெரில, நான் வந்து ஸ்டுடியோவில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இந்த பாட்டை கேட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரிஜினல் வெர்ஷனும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த ரீமிக்ஸ் வெர்ஷனும் ரொம்ப பிடிக்கும். டீசெண்டான ஒரு ரீமிக்ஸ், அந்த பாட்டை வந்து கொலை பண்ணாமல் அதோடைய டெம்போவையோ ஸ்பீடியோ ஏற்றாமல் குறைக்காமல் அதோடைய இப்போ ட்ரெண்டில் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு அந்த பாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பாட்டுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரீமிக்ஸ் பாட்டு, அதனால் போட்டேன். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை கேட்டால் அவனுக்கு இது வந்து இது பல ஆயிரம் வருடங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி வந்த பாட்டுன்னா தெரியாது, ஆனால் இந்த பாட்டுக்கு அவரும் வைப் பண்ணுவார். அப்படி தலையாட்டி ஃபுல்லாக டான்ஸ்லாம் பண்ணி இந்நேரமும் டான்ஸ் தான் நம்ம கூட. ஸோ இந்த மாதிரி பழைய பாட்டெல்லாம் இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இதோடைய ஒரிஜினல் வெர்ஷனை கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் அழகான பாடலெல்லாம் வந்து ரீமிக்ஸில் கேட்குறப்ப சில பாட்டெல்லாம் நமக்கு நம்மளை அறியாமே நம்மளை ஆட வைக்கும். அந்த மாதிரி இன்னொரு என்னுடைய ஃபேவரட் ரீமிக்ஸில் இன்னொரு அழகான ரீமிக்ஸை நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இவர் வந்து எனக்கு இவர் பாடின பாட்டு, இவர் நடித்த படம், இவர் பேசிய டைலாக், இவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே நான் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு ஃபுல்லாக இவரை பற்றி ஏட்டு செட்டு படித்து தெரிஞ்சு இவருடைய பாட்டு எல்லாமே ஆல்மோஸ்ட் கேட்டு முடிச்சாச்சு. அந்த பர்சனாலிட்டி தான் சந்திரபாபு சார். சந்திரபாபு சாருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எனக்கு ஃபஸ்ட்டு இது இவர் தான் சந்திரபாபு அப்படின்னு யாருமே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. நானாகவே இந்த கேடிவி இதெல்லாம் பார்ப்போம்ல, அப்போல்லாம் பார்த்து இவர் யார் அப்படி அப்போ கூகுள் கூட கிடையாது. அப்போ வந்து என் பாட்டிக்கிட்ட, பாட்டியும் வந்து என்ன மாதிரி பயங்கர மூவி பஃப், எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா படமும் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ, அவங்களே தனியாக போய் அவங்க ஒரு லேடிஸ் கேங் வச்சுருக்காங்க, போய் பார்த்துருவாங்க. அவங்க நான் நினைக்கிறேன் அந்த ஜெனட்டிக்ஸில் வந்ததுனால தான் எனக்கும் சினிமா பைத்தியமோ என்னன்னு தெரில. எங்கள் பாட்டி மிகப்பெரிய சினிமா பஃப், நிறைய சினிமாவை தாண்டி அந்த ஆர்டிஸ்ட் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபரும் அவங்க தான். ஸோ இன்ஸ்பயர்ட் பை ஹர் எனக்கு வந்து சந்திரபாபு சாரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஆசை வந்தது. அவருடைய பாட்டு எல்லாமே கல்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் இதுதான் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சாங். இதை கேளுங்கள்.

சூப்பர் நைஸ், எல்லாம் ஜாலியான பாட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களில் எல்லாமே உங்களுக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கணும்னு ஆசை தான். வேறு வேறு பாட்டை தானே போடணும். சரி, நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பாடல்கள்லாம் வந்து விரும்புகிற ஆளா இல்லை? ஐயோ இதை கொலை பண்ணுறாங்கப்பா, என்னமான பாட்டு வந்துச்சு, இப்போ வந்து வருதே பாட்டு காத்து அப்படின்ற மாதிரி காரித்துப்புற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. இது சாரா சொல்லியிருந்தாங்க, இப்போ சமீபத்தில் வர்ற பாட்டு எதுவுமே வந்து மனசில் நிற்கவே மாட்டேன்து, பாட்டாது ஒரு மாதிரி கேட்கவே காண்டா இருக்கு அப்படின்றலாம் சொல்றாங்கல்ல. ஆனால் பழைய பாட்டையே வந்து கொஞ்சம் புதுமைப்படுத்தி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இதை நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ அப்படி நல்ல குத்து நல்ல சூப்பர் மியூசிக் இருக்கிற பாட்டெல்லாம் கூட நான் வச்சுருக்கேன் ரீமிக்ஸில், எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து விடுவோம். இன்றைக்கி வந்து சினிமா செய்தியில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ் ஜனநாயகன் திரைப்படம் FDFS போய் அந்த அதை வந்து இந்த நிகழ்ச்சியை வேறு தொகுத்து வழங்கி அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரெண்டு மூணு டான்ஸு அப்புறம் வைபு செண்டை மேளம்லாம் போட்டு தரமாக பயங்கரமாக இந்த படத்தை வந்து FDFS என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். இப்போ வந்து நான் அந்த படத்தோடைய ரிவ்யூ என்னன்னு சொல்கிறேன். ஜனநாயகன் ஏற்கனவே திருட்டு விசையில் வந்து நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரில, ஐடோன்னோ, நான் வந்து எனக்கு அது கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை, அது வந்து அநியாயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுனால அதை நான் பார்க்கல. எப்பயுமே லீகலாக ஒரு படத்தை வந்து நம்ம கரெக்டாக வரும்போது அதை பார்க்குறது நியாயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, அதனால் அதை வந்து நம்ம இப்படி பாத்ரூமில் எட்டி பார்க்குற மாதிரி பார்க்குறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு மனசார நினச்சது தான் வந்து ஒழுங்காக பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணேன். வருமோ வராதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் தியேட்டரில் அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு குட் திங்ஸ் எல்லாத்தையும் பேசிடலாம். படத்தில் சிஎம் நம்மளுடைய தமிழக சிஎம் தளபதி விஜய் வந்து வாய்ப்பே இல்லாமல் நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்காரு பார்க்குறதுக்கு. அவுட் அண்ட் அவுட் வந்து படம் ஃபுல்லாக அவர் தான், நோ கிளாமர் நியோ ஹியூமர் ஒன்லி விஜய் அப்படின்னு சொல்லி படம் முழுக்க வந்து அவர் தான் வராரு. அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ஃபுல் டைம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கத்திக்கிட்டே இருக்கலாம். எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் வந்து தளபதியை பார்த்து கத்துறது, எல்லாரும் வெறித்தனமாக ஆடுறது, மியூசிக்கு எல்லாமே பிரமாதமாக இருந்தது. இது வந்து அப்படியே பாலையா வந்து தெலுங்கில் பண்ண ஒரு திரைப்படத்துடைய ரீமேக் தான் இது. அந்த படத்தை வந்து ஏறக்குறைய அதை அப்படியே வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் நிறைய அட்வான்ஸ்டு சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, பாட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, கொஞ்சம் மாறி இருக்குது பாட்டு, மியூசிக்கு பேக்ரவுண்டு அதெல்லாத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து ஆல்ரெடி வந்த படத்தை எடுத்து ரீமேக் பண்ணுறது வந்து ஒரு சேஃபான பிளே அப்படின்னு சொல்லி, தன்னுடைய கடைசி திரைப்படமாக இருந்தாலும் தெலுங்கு படமான பகவந்த் கேசரி அப்படின்ற அந்த திரைப்படத்தை எக்ஸாக்டாக எடுத்து பாலகிருஷ்ணா நடித்த அந்த படம், பாலகிருஷ்ணாவுக்கு அந்த படத்தில் செம பிரேக்கு, அந்த படமும் தெலுங்குலேயும் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அதே தெலுங்கில் ஹிட்டான பகவந்த் கேசரி படத்தை எடுத்து இப்போ தமிழில் பண்ணி அந்த அதில் பாலகிருஷ்ணாவுடைய ரோல் என்னவோ அதை தான் இங்கே விஜய் ப்ளே பண்ணியிருக்காரு. அங்கே வந்து ஸ்ரீலீலா வந்து மம்தா பைஜியுடைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்ரீலீலா கேரக்டர் வந்து மம்தா பைஜி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். காஜல் அகர்வால் வந்து தெலுங்கில் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே அந்த காஜல் அகர்வாலுடைய ரோலை பண்ணியிருக்காங்க. தமிழில் கௌதம் மேனன் கேரக்டர் வந்து தெலுங்கில் வந்து சரத்குமார் பண்ணியிருந்தார். வில்லன் பாபிதியால் கேரக்டரில் வந்து அங்கே வந்து நம்மளுடைய ஆள் அர்ஜுன் தான் வந்து அங்கே வில்லனாக பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் அப்படியே இங்கெங்கு மாற்றிருக்காங்க. ஓவரால் படத்தை பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து முதல்ல ஓப்பன் பண்ணால் ஜெயிலில் இருக்கிற விஜய், ஜெயிலில் ஒரு பெரிய சண்டை நடக்குது, அங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்கள போடுறதுக்காக இன்னொரு குரூப் வருது. அவர் வந்து ஒரு சொசைட்டியில் கொஞ்சம் பெரிய ஆள், நல்லவர், ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவரை வந்து காப்பாற்றுறாரு. யாருன்னே தெரியாத ஒருத்தர் இவரை ஏன் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுது. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஜெயிலுடைய
இன்ஸ்பெக்டராக வர்ற கௌதம் மேனன் வந்து இவருடைய அம்மா சாகர விஜயுடைய அம்மா சாகர நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு நாள் அவர் சாகிறதுக்கு முன்னாடி நேரில் போய் பார்க்கணுன்ற தான் ஒரே ஆசை அப்படின்னு இவர் கேட்கறதுனால கௌதம் மேனனுடைய மனைவி இறந்து போய் அந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு அவர் சுற்றுறதுனால அந்த குழந்தைய வந்து குழந்தை கேட்குது, அப்பா சூப்பர் மேனை வந்து ஒரு நாளாக தான் அம்மாவை பார்க்க அனுப்பு ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி எமோஷனலாக டச் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லி கூடிய வந்து அம்மாவை பார்க்க அனுப்புகிறாரு. அம்மாவை போய் பார்த்த உடனே அம்மா போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகிற கைதிகள் பேரில் இவர் பேரையும் ஆட் பண்ணிவிட்டு அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க கௌதம் மேனனை. கௌதம் மேனன் வேலையை விட்டு போயிடுறாரு. வேலையை விட்டு தூக்குனதுக்கப்புறம் இவர் வந்து ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி நேராக வந்தவுடனே தம் ஃபேமிலியை கூட மலை வாழ் மக்கள் பகுதியில் இருக்கிற இவருடைய குடும்பத்தை பார்க்க போகாமல் முதல்ல கௌதம் மேனனுக்கு நன்றி சொல்கிறதுக்காக வராரு. அங்கே வந்து நம்ம நினச்சபடி தான் நடக்குது. கௌதம் மேனனை வந்து வில்லன்கள் தூக்க அந்த பொண்ணை எடுத்து இவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு விஜய். அந்த பொண்ணுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு அவங்க கௌதம் மேனனும் கௌதமேனுடைய மனைவியும் கண்ட கனவு என்ன அப்படின்னா தன்னுடைய பொண்ணை மிலிட்ரியில் சேர்த்து பெரியாளாக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ மிலிட்ரியில் சேர்க்கறதுக்காக என்னென்னலாம் பாடுபடுறாரு இவர், அதுக்கு நடுவில் வர்ற தடங்கள் எல்லாம் எப்படி மீறி இவர் வந்து செயல்படுறாரு. அதில் மிகப்பெரிய வில்லன் வந்து உலகத்தையே இந்தியாவையும் உலகத்தையுமே அழிக்க நினச்சி இந்தியாவுக்கு கொண்டு வர்ற ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல், அதுவும் ஆயுதம் கடத்தி இங்கே வந்து ஒரு கன் வச்சு ஒரு ரயட்டை பிளான் பண்ணி ஒரு சமுதாய ஒத்துமையையும் அமைதியும் சீர்குலைக்கிறதுக்காகவே வந்து ஒரு கன் இம்போர்ட் பண்ணுறாரு இங்கே. அது ரொம்ப அபத்தமான ஒரு கான்செப்டில் வந்தாலும் என்ன பண்ணுறது, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்றத நம்ம தலையில் எழுதியிருக்குன்ற மாதிரி பார்க்க தோணுது. ஸ்க்ரீன் பிளேவாக பார்த்தோம் அப்படின்னா படத்தில் கதை அப்படின்னா இவ்வளோதான் கதை. வில்லன் வந்து இங்கே ஆயுதங்களை கடத்தி ஆயுதங்களை எல்லாம் சாமானியர்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்தா அநியாயத்துக்கு குரல் கொடுக்குற எல்லாருமே வந்து பப்ளிக்கே வந்து துப்பாக்கி பப்ளிக் கையில் எல்லோரும் கையிலையும் இப்போ துப்பாக்கி கிடச்சா துப்பாக்கி கலாச்சாரத்தில் எத்தனை சாவுகளும் என்ன ஆகும், உலகம் சமுதாயத்துடைய அமைதியை சீர்குலை உள்ள அதை வந்து பிளான் பண்ணி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இங்கே பிளாட் போடுறாங்க. அந்த ஆயுத கலாச்சாரத்தை அடியோடு எப்படி நம்ம தளபதி அழிக்கிறாரு அப்படின்னு மாதிரி படம் உருவாயிருக்கு. உண்மையில் பார்த்தா இதுதான் கதை. ஆனால் இந்த படத்தை அப்சல்யூட்லி ஒரு பொலிட்டிக்கல் ஃபில்மாக மாற்றி முழுக்க முழுக்க டிவிக்கே ப்ரமோஷனுக்காக மட்டுமே வந்து பயன்படுத்தியது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. நல்ல வேளை இந்த படத்தை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஏன்னா படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து பேசிக்லி இது வந்து ஒரு பிரச்சார படமாக தான் இருந்திருக்கும். அதாவது டிவிக்கே கட்சி ஜெயிக்கிறதுக்காகவே பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இந்த படத்தை வந்து லிட்ரலாக ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பகுதியிலையும் டிவிக்கே மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் மக்களுக்கு, நான் என்ன பண்ணுவேன். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வந்து சில படங்கள் வந்து வெறும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக மட்டுமே பூரா பொலிட்டிக்கல் பேச்சு பாட்டும் எல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்டு பாட்டு இந்த யார் தவறு செஞ்சாலும் நான் வந்து உன்னை தட்டி கேட்பேன் அப்படின்னு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு மாதிரியே தான் இந்த படத்தில் எக்கச்சி ஏறக்குறைய அந்த பாட்டையே பயன்படுத்தி எம்ஜிஆர் மாதிரியே இவர் வந்து தன்னையே எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு எப்படி கங்கா சந்திரமுகியாக மாறி இருக்கா பார் அப்படின்ற மாதிரி தன்னையே எம்ஜிஆராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இவர் வந்து நிறைய சீன் நினச்சிருக்காரு. படத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபேன் பாய் மூமெண்ட்டாக அப்படியே கடகடகடன்னு போயிடுது. ஓகே இதுக்கு அடுத்து இது ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் போயிடுது. எப்படியோ ஃபஸ்ட் ஆஃப் பரவாயில்லையே, ஏதோ ஒரு ஹெவியான கண்டென்ட்டை பயங்கரமாக பில்டப் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் செமையாக அந்த நாட் எல்லாத்தையும் வந்து அவிழ்த்து ஒரு பில்டப்புக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃபை எப்படியோ ஓட்டி முடிச்சாச்சு. அந்த எஃப்டிஎஃப்எஸ் கத்திக்கிட்டு ஃபஸ்ட் ஷோ அப்படின்னு ஒரு ஜாலியில் பார்த்து முடிச்சாச்சு. செகண்ட் ஆஃப் வந்து உக்காந்தோங்க, அதான் இது அப்படியே அப்படியே சொல்கிறது போல் அங்கே ஒரு 11 பேர் நல்லா அடித்தானுங்க. அதுக்கப்புறம் மச்சான் நான் சும்மா தாண்டா இருக்கேன் அனுப்பிடானவுடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் ஒரு மீன்பாடு வண்டியில் என்னை தூக்கி போட்டு அனுப்புனாங்க. அங்கே ஒரு 20 பேர் மூச்சு திணற திணற அடித்தாங்க. அங்கேருந்து மறுபடியும் வந்து இன்னொரு ரவுடி கூப்பிட்டு டே மச்சான் ஃப்ரீயாக தாண்டா இருக்கேன் இங்கேயும் அனுப்புன்னு சொல்லி அங்கே கொண்டு போனால் அங்கே ஒரு 11 பேருங்க மூச்சு திணற திணற அடித்தாங்க. ஆனாலும் நான் வந்து படத்தில் பாதியிலேருந்து தியேட்டரில் எந்திரிச்சு வரலையே, ஏன்னா என்னை ரொம்ப நல்லவேன்னு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்லிட்டாண்டா அப்படின்ற மாதிரியே படம் முழுக்க நம்மளை பார்க்க வச்சுட்டாங்க.
ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த கேரக்டருமே ஒரு ஆர்க் இல்லை. எதுக்காக இது பண்ணுறாங்க, ஏன் இவர் வந்து சரி போலீஸாக இருந்தார், சரி பொசுக்குன்னு அவர் போட்டு ஒருத்தர் போட்டு தள்ளிட்டார், அவருக்கு எப்படி வந்து ஒரு கொலை பண்ண ஒருத்தருக்கு போலீஸாக இருந்து கொலை பண்ணவருக்கு எப்படி ரிலீஸ் கிடச்சிது, இவர் எப்படி ஜாமீனில் வெளியில் வராரு, இவருக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அந்த இடத்து தப்பு நடக்கிற இடத்துல கரெக்டாக போய் அங்கே நிற்கிறாரு, ஒட்டிங்கப்பா இது அவ்வளோ பெரிய மாஃபியானா அதை பொம்மையில ஏன் கடத்துறாங்க, பொம்மையில் கடத்தினா தெரியாதா, ஏன் மெட்டல் டிடெக்டர் வச்சு ஸ்கேன் பண்ண மாட்டாங்களா, இந்த துப்பாக்கியை அசம்பிள் பண்ணுறதுக்கு இவருக்கு எப்படி தெரியும், இது எப்படிங்களா மேனுஃபேக்சர் ஆச்சு, அங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆச்சு, இங்கே இங்கே பார்டரில் வரும்போது பார்டரில் பிடிக்க மாட்டாங்களா, இந்த மாதிரி பல கேள்வி. இது பப்ளிக்கு வரும் அப்படின்னா சரி பப்ளிக் எல்லாருமே வந்து உடனே துப்பாக்கி கொடுத்த உடனே உடனே எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்களா, எதுக்கு ஏன்னு கேட்க மாட்டாங்களா, உடனே ஒரு சரி ரெண்டு ஜாதி நடையில் சண்டை வந்தது உடனே சுட்டு சத்துருவாங்களா, ஏன்டா சினிமாத்தனமாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்ற மாதிரி பல இடத்துல வந்து அப்படி நெஞ்சு வலிக்க கண்ணு சுருங்க கதற வேண்டியதாக போச்சு. ஆனாலும் முட்டு பாய்ஸ் வந்து சூப்பராக கத்திக்கிட்டே இந்த படத்தை தலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டாங்க. உண்மையிலே இதை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஜய் ஃபேனாக இருந்தால் சகிச்சுக்கிட்டு பார்க்கலாம். மற்றபடி நார்மல் காமனாக ஒரு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து நிஜமாகவே வந்து வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. வெறுப்பு கடுப்பு கோவம் எல்லாமே வரும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது. ரொம்ப பொருட்செலவு, எக்கச்சக்கமான பொருட்செலவில் எல்லா சீனையும் ஒரு 100-200 பேர் மினிமம் இருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஜி வைஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுவுமே வந்து ஓகே வா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய ஏஐ பாட்ஸ்லாம் வச்சு, ட்ரோன்ஸ் வச்சு, ரோபோட் வச்சு, இப்போ டெக்னாலஜி அப்டேட்டில் எப்படி வந்து உலகத்தை அழிக்கவில்லைன்னு பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. ஆர்ட் டைரக்ஷன் வந்து ரொம்ப கன்றாவியாக பண்ணியிருந்தாங்க. செட்டிலிருந்து எல்லாமே ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இதெல்லாம் யார்ப்பா அப்ரூவ் பண்ணுதுன்ற மாதிரி அவர் இன்ஃபேக்ட் அவர் சண்டை போட யூஸ் பண்ணுற ஆயுதங்கள் உட்பட எல்லாமே வந்து அப்படியே அட்டன்றது அப்பட்டமாக தெரிஞ்சது. அது தவிர வந்து சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது படத்தில். படத்தில் என்ன நல்லா இருந்தது அப்படின்னா விஜய் நல்லா இருந்தார், விஜய் நல்லா இருந்தார் அவ்வளோதான். முக்கியமாக வந்து இந்த அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி அனிருத் சொல்கிறதோடு அந்த பாட்டு கட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏதோ படத்தில் பயங்கரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா, எஸ் அது நிஜமாகவே நல்லாயிருக்கு. இது வரைக்கும் விஜய் ஆடிய பாடல்களில் பெஸ்ட் பாடலோடைய மியூசிக்கை மட்டும் எடுத்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி அனிருத் பண்ணியிருக்காரு. அந்த நாரெடிதா வர பாட்டில் அந்த அண்ணா ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வர்ற அந்த போர்ஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அதில் விஜயும் அருமையாக ஆடியிருக்காரு. டான்ஸில் விஜய் அடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாதுன்றதை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 52 வயசுக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே வந்து செம ஹேண்ட்ஸமாக படத்தில் சூப்பராக அந்த டான்ஸ் போர்ஷன்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டில் எந்த குறையுமே கிடையாது. மிகப்பெரிய விஜய் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ட்ரீட்டு. பட் விஜய் ஃபேனாக இல்லாமல் நல்ல ஒரு படத்தை பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா பார்த்து முடிச்சலாம். செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கடிதம். படத்துக்கு ஓவராலாக நான் என்ன ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னா 5-2 தான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட் கமர்ஷியலாக இந்த படம் கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலே தாண்டிடும். அசால்ட்டாக காசை அள்ளிடும் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் வந்து ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே தலையில் துண்டை போட்டு போட விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்த அந்த ப்ரொடியூசருக்கு இது வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு உங்கள் போட்ட காசு திரும்பி வந்துடும் அப்படின்னு சொல்லி அஷூரிட்டி கொடுக்குற மாதிரி இந்த படம் வந்திருக்கு. ஸோ ப்ரொடியூசருக்கு வந்து லேட்டானாலும் அவருக்கு எந்த நஷ்டமும் இல்லாத மாதிரி இந்த படம் ஓடி லாபத்தை கொடுக்குன்றதை நம்புகிறோம். இப்போ மம்தா பைஜியுடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அஃப்கோர்ஸ் இன்னும் அந்த கேரக்டரை இன்னும் பெட்டராக என்ன கிரவுண்டடாக பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் மேலோட்டமாக மேம்போக்கில் விட்டுட்டு விஜய்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த முக்கியமான கதையோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நிறைய கருத்து பேசுகிறாரு, ரொம்ப கருத்து தலைவலியாக இருக்குது. கருத்துன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து, சரிடா சாமி அப்படின்ற மாதிரி குட் டச் பேட் டச் எல்லாம் படத்தில் ஃபுல்லாக பாடமாகவே எடுக்கிறாரு. அதெல்லாம் அவசியம்தான் அப்படின்னு நினச்சாலுமே இதெல்லாம் சினிமாவில் ஏன்ப்பா, இதெல்லாம் நீங்கள் நிஜ வாழ்க்கையிலே பண்ணலாமே, நீங்கள் தான் இப்போ சிஎம்ஏ ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் படத்தை முதல்ல எடுத்துட்டாங்க. அவுட் அண்ட் அவுட் ஒரு டிவிகேவுடைய ப்ரமோஷன் வீடியோவை நீங்கள் ஒரு 3.5 மணி நேரத்துக்கு மேலே பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வர்ற எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்சுருக்காரு. ஸோ சினிமாவில் வந்து என்டையர் குரூவ்
ரொம்பவே நடிச்சிருக்குனா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ ஓவரால். நீங்கள் ஜனநாயகன் படத்தை தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா தாராளம் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி. விஜய் ஃபேன்ஸ்லாம் அவங்க ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி மூவி தான். இதுக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஏன் அப்படின்னா நிறைய சண்டை, எக்கச்சக்க வைலன்ஸு, அதனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட்டு நான் பார்த்தப்ப குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் 18 கம்மியாக இருந்த பசங்களாம் வந்தாங்க தேட்டருக்கு. இந்த தேட்டரில் எந்த ஒரு கண்டிஷனும் போடல, இல்லை 18 ப்ளஸ் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுனால நீங்களாம் வரக்கூடாது அப்படிலாம் எந்த கண்டிஷனும் போடல. யூஏ அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுதான் ஓவரால் நான் கொண்டு வந்த ரிவ்யூ. ஓவரால் இந்த படத்துக்கு வந்து 2 ரேட்டிங் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு புது பாடல், ஜி பிரகாஷோட இசையில் அள்ளிப்பூவே என்ற ஒரு பாட்டு, கேட்டு மகிழுங்கள்.

0: அருள்வான் அப்படின்ற ஒரு வரப்போகிற ஒரு அழகான திரைப்படத்தோட பாட்டு இது. கணேஷ் விநாயகனுடைய இயக்கத்தில், எழுத்துல இயக்கத்தில் வரப்போகிற படம். அவுட் அண்ட் அவுட் மலைப்பதுக்கு பகுதிகளில் மட்டுமே எழுதியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சித்தரிக்கப்பட்ட ஒரு பாட்டும் கூட. இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நான். ஏன்னா இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து நிறைய தெரிஞ்ச முகங்கள் நடிச்சிருக்காங்க. ஆரவ் இருக்கார் இல்லையா, பிக் பாஸ் ஆரவ், ஆமாம், அவரும் ரம்யா பாண்டியனும் வந்து முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஓரளவு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அருள்வான் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் வந்து நம்மளை எல்லாரையும் மகிழ்விக்கும்னு நினைக்கிறோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் இண்டஸ்ட்ரியில். இன்னொரு ஒரு உங்களுக்காக ஒரு ரீமிக்ஸ் பாட்டும் வச்சுருக்கேன். விளம்பரங்களை தொடர்ந்து பாடல்களை ஒழிக்கும்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. Residential, commercial properties, வாங்க விற்க லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸ் உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சிகே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையான்னு தெரில. லைனில் யாருமே இல்லை. லைனில் இல்லைனாலும் என்னுடைய பர்சனல் நம்பர் உங்ககிட்ட இருக்கு இல்லையா. நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி பாருங்கள். லைன் கனெக்ட் ஆனால் சூப்பர். கனெக்ட் ஆகலை அப்படின்னா எனக்காவது நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ கதையை சொல்லு தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜாவது போடுங்க. அப்போ தான் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்குறீங்களா இல்லையான்றதான் தெரியல. ஒன் சைட் டவுன்லோட் மாதிரி நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கடியாக தான் இருக்கும் கேட்குறதுக்கு. நிறைய ரீமிக்ஸ் பாடல் இருக்கு இல்லையா. இதே மாதிரி ஒரு நாள் ரீமிக்ஸ் டேன்னே ஒன்று கொண்டு வந்து எல்லா ரீமிக்ஸ் பாட்டையும் வந்து போட்டு உங்களை அசத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். ஏன்னா அவ்வளோ ரீமிக்ஸ் பாடல்கள் இருக்குது, எல்லாம் நல்ல பாடல்கள், எல்லாமே வந்து அதை ரீமிக்ஸ் பண்ணாலுமே அந்த பாட்டோடைய தன்மை வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் ஓரளவுக்கு டீசெண்டாக ரீமிக்ஸ் பண்ண பாடல்கள் இருக்குது. அதே சமயம் உங்களுக்காக நிறைய புதிய கண்டென்ட்டும் காத்திருக்கு. முக்கியமாக கதை கேட்க தயாராருங்க. செய்திகளை தொடர்ந்து கதை தான் வரப்போகுது. இப்போ வந்து பன் பட்டர் ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வீடியோ, பயங்கர வைரலான ஒரு மியூசிக் வீடியோ, நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் வந்தது. ஒரு வருஷம் முன்னாடி வந்துருச்சு. ஆனால் இது வந்து நீங்கள் யாருமே கேட்டாது, அவ்வளோ கேட்டிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். காஜூமா அப்படின்ற ஒரு பாட்டு, இதுவும் கொஞ்சம் நல்ல வைபில் இருக்கிற வித்தியாசமான புத்தம் புதிய பாடலுங்கிறதால உங்களுக்காக
3: தரேன். சொல்ல தண்ணி இழுக்கிற கனவு நல்ல பல்ல கட்டி என்ன இழுக்கிற ஆத்துமீறி ஆடி போச்சு உச்சந்தால ஏறி போச்சு காஜுமா நீ வா கம் கம் காலிமா நீ வா கம் கம்

குறுக்குறுன்னு கிளப்புல நீ போக்குற போடலாமா ஃபைட்டு

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆ தமிழ் ஹெச்டி பன் பட்டர் ஜாம் அப்படின்ற படத்திலிருந்து மாமாக்குரு கிசக்குடு காஜுமா அப்படின்ற பாட்டு கேட்டீங்க. நல்லா இருந்ததில்ல ஒரே வைப். அதே மாதிரி உங்களுக்கு ரீமிக்ஸ் பாட்டிலையும் சிலதெல்லாம் வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். பட் கதைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு பாடலையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக ஆர் ஜே ராஜின் கதை நேரம் ஆரம்பிக்க இருக்குது. எல்லாருமே வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்கள் வந்து நிம்மதியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. கையில் சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஏதாவது வச்சுக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்த செட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து நம்மளோட ரேடியோ செட்டப்பையும் வச்சுக்கிட்டு நல்லா ஃபுல் சவுண்டை வச்சுக்கிட்டு தயாராக கதை கேட்குறதுக்கு. இந்த போர்ஷன் செக்மெண்ட் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். ஏன்னா கதை சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக நிறைய கதையை படித்து அதிலிருந்து ஏதாவது ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதை உங்களுக்கு இந்த கதை சொன்னால் நல்லாயிருக்கும், ஏற்கனவே சொன்ன கதை மாதிரியே இருக்கக்கூடாது, வேறு சேனலில் புதுசாக இருக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வர்ற கதைகள். ஒரு சில கதைகள் சிரிக்க வைக்கும், ஒரு சில கதைகள் அழ வைக்கும், ஒரு சில கதைகள் கோபம் வர வைக்கும், சமுதாயத்தை பற்றி யோசிக்க வைக்கும், நிறைய விஷயங்கள் கதை மூலியமாக நமக்கு கிடைக்குது. இந்த கதையிலும் ஏதாவது ஒன்று கிடைக்கும்ன்ற நம்பி எடுத்து வந்திருக்கேன். செய்திகளை தொடர்ந்து கதை நேரத்தில் சந்திப்போம்.
1: கனடா மற்றும் ஈக்வடோர் அரசாங்கங்கள் இன்று ஒட்டோவாவில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இதை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மனிந்த சித்துவின் செய்தி தொடர்பாளர் முஸ்தபா ஹுசைன் உறுதிப்படுத்தினார். பல கனேடிய அமைப்புகளும் குடிமை சமூக தலைவர்களும் கனடா ஈக்வடோர் தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எதிர்த்து வருகின்றனர். மேலும் இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும், தென் அமெரிக்க நாட்டில் மனித உரிமை நெருக்கடியை மோசமாக்கும் என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 2025 ஆண்டின் ஆரம்பத்தில் முடிவடைந்தன. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி கனேடிய இறக்குமதிகள் அனைத்தில் இருந்தும் ஈக்வடோர் சுங்கவரிகளை நீக்கும். கனடாவுக்கும் ஈக்வடோருக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2025 கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டாலர்களை எட்டியதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. தெற்கு ஒன்டாரியோவில் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் 139 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதையடுத்து 21 சந்தேக நபர்கள் மீது 100க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது மாகாணத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதல்களில் ஒன்று என காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒன்டாரியோவின் சானியாவில் உள்ள ப்ளூ வாட்டர் பிரிட்ஜ் நுழைவாயிலில் கனடா அமெரிக்க எல்லையை கடந்து இடம்பெறுகின்ற போதைப்பொருள் கடத்தலை குறிவைத்து 18 மாதங்களாக நடத்தப்பட்ட ப்ரொஜெக்ட் பே விசாரணையில் கிட்டத்தட்ட 1.7 மெட்ரிக் டன் போதைப்பொருட்களும் பீரங்கி எதிர்ப்பு துப்பாக்கி உட்பட ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இலங்கை உட்பட 60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய சுங்கவரிகளை விதித்திருக்கின்ற நிலையில் அதற்கு ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட்ட பல நாடுகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன. ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் அமெரிக்காவின் புதிய சுங்கவரி நடவடிக்கை குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள்

0: செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் தமது நாட்டுக்கு 12.5% சுங்கவரி விதிக்கப்பட்டிருப்பது முற்றிலும் நியாயமற்றது என விமர்சித்திருக்கின்றார். 60 நாட்களுக்கு புதிய சுங்கவரிகளை அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற நிலையில் இலங்கை உட்பட்ட 18 நாடுகளுக்கு 10% சுங்கவரி விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையுடன் இணைந்து 10% சுங்கவரி விதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, கனடா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்த புதிய சுங்கவரிகள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நாடுகள் தொடர்ந்தும் தங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. பதவி நீக்கப்பட்ட பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்ப தயாராகி வருவதாக செய்திகள் வெளியான நிலையில் அவரது நண்பரான தற்போதைய பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது ஹசாபுதீன் ராஜினாமா செய்ய முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. 2024 மாணவர் போராட்டங்களின் போது சுமார் 1400 பேரை கொன்றதாக கொடிய குற்றங்களுக்காக நீதிமன்றம் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருந்தது. வழக்கதையை எதிர்கொள்வதற்காக பங்களாதேஷ் திரும்புவதாக ஹசீனா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்த சில நாட்களுக்கு பின்னர் ஜனாதிபதியின் இந்த ராஜினாமா முடிவு வெளிவந்திருக்கின்றது. மருத்துவ சிகிச்சைக்காக தாய்லாந்து சென்றிருக்கின்ற நாடாளுமன்ற சபாநாயகர் ஹபீஸ் உத்தின் அகமது நாடு திரும்பிய பின்னர் ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கின்றார். சுகாதார காரணங்களுக்காக இந்த ராஜினாமா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்றும் ஆளும் பங்களாதேஷ் தேசியவாத கட்சியின் தலைவர்களிடமிருந்து வரும் வலுவான அரசியல் அழுத்தமே இதற்கு முக்கிய காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் செப்டம்பர் 24 அமெரிக்காவுக்கு விஜயம் செல்லும் பொழுது அவருடன் செயற்கை நுண்ணறிவு குறித்து விவாதிக்க உள்ளதாக நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு சென்றிருந்த பொழுது இரண்டு தலைவர்களும் சந்தித்ததைத் தொடர்ந்து சீன தலைவரின் இந்த வருகை அமையவிருக்கின்றது. சீன பயணத்தின் போது சீன தலைவரை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். சீன ஜனாதிபதியின் வருகையை அறிவிப்பதற்கு சற்று முன்பு சீன பொருட்கள் மீது டொனால்டு டிரம்ப் 12.5% வரியை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டாய உழைப்பு முறையை சரி செய்வதில் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று கூறி கடந்த மாதம் 60 வர்த்தக பங்காளிகள் மீது முன்மொழியப்பட்ட வரி வீதங்களின்படியே டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் நேற்றைய தினம் இந்த வரிகளை அறிவித்திருக்கின்றது. 2027 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி லண்டனில் உள்ள ஓவல் மைதானத்தில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த போட்டியானது அடுத்த ஆண்டு ஜூன் 9 முதல் 13 வரை நடைபெறும். தி ஓவல் மைதானத்தில் ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடத்தப்படுவது இது 2வது தடவையாகும். முன்னதாக 2023 நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தது. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை தொடர்ந்து 3வது முறையாக இங்கிலாந்து நடத்தி வருகின்றது. மேலும் 2031 வரை இந்த போட்டிகள் இங்கிலாந்திலேயே நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட்டின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் 2027 ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி சிறப்பாக அமையும் என்று ஐசிசி தெரிவித்துள்ளது.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.

0: தமிழின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜே ராஜின் கதை நேரம். இந்த அருமையான ஒரு கதையை கேட்க உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. இன்றைக்கி நிறைய நம்ம பேச முடியல அப்படின்னாலும் இந்த கதை கேட்க தயாராக இருக்கும் நேர்களுக்காக இந்த கதை. லைஃப்பில் நம்ம வந்து எவ்வளோ விஷயத்தை கடந்து வர்றோம். உயிரிழப்புகள், சொத்து இழப்புகள், ஏன் நம்ம ஊரையே இழந்து கூட வந்திருக்கோம். இழப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. இழப்பு ஒன்றும் புதுசும் இல்லை. ஏதாவது ஒன்று இழந்து வேறு ஏதாவது ஒன்று தேடி தான் இந்த வாழ்க்கை எப்பயுமே போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கவே முடியாது. சில பேருக்கு உயிரிழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கலாம். சில பேருக்கு தான் ஆசையாக வச்சுருந்த ஒரு சின்ன ஒரு பொருள் தொலைஞ்சி போகிறது இழப்பாக இருக்கலாம். காதல் இழப்பு, வேலை இழப்பு, பதவி இழப்பு, இந்த மாதிரி நிறைய இழப்புகள் தொடர்ந்து சந்திச்சிட்டே இருக்கும். பட் ஆனால் இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதை வந்து இழப்பாக ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா அது இல்லைன்னு பார்க்காம அது எங்கே போனாலும் நம்மக்கிட்ட தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி, தற்காலிகம் இழப்பு அப்படிங்கிறது ஒரு தற்காலிகம்தான் அப்படின்னு என்ன பர்சனலாக உணர வச்ச ஒரு கதை. இந்த கதையில் வர்ற முக்கியமான கதாபாத்திரத்துடைய பேர் குமுதினி. குமு குமு அப்படின்னு தான் வந்து, குமுக்குட்டி அப்படின்னு தான் வந்து எல்லோரும் கூப்பிடுவாங்க அந்த பொண்ணை. ரொம்ப அழகான ஒரு முகம், வரைஞ்சி வச்ச ஃபோட்டோ மாதிரி இருக்கிற அந்த முகம், நல்ல உருண்டை முகம், மாநிறம், கரும் கூந்தல், நல்ல நீளமான கூந்தல், சிரிச்சா அப்படியே அள்ளி கொஞ்சம் போல் இருக்கிற ஒரு அழகான பொண்ணு. சின்ன பொண்ணு, ஆனால் சின்ன பொண்ணுக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது. எப்பயுமே எல்லாருக்கும் உதவணும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உடனே தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுப்பா. மாமா ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி உரிமையாக உறவோடு எல்லாரையும் கூப்பிடுவா. யார் ரோட்டில் பார்த்தாலும் அவங்க இவங்கெல்லாம் மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, ஐயா அப்படின்னு சொல்லி மரியாதையோடு பேசுகிற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப பொறுப்பாக பிறந்துருச்சோ என்னமோ தெரியல, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள். அவள் ஒரு 8 வயசு இருக்கும். அம்மா கூட கையை கோத்துக்கிட்டு, உலகமே வந்து அம்மாவோட கையில் இருக்குது, அம்மா கூட நான் இருக்கேன் அப்படின்னு அம்மாவோட நிழலில் ஆசையாக காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு கெத்தாக, அம்மா கூட இருக்கும்போது என்ன வேணால் கேட்கலாம்ல, அம்மா அது வேணுமா இது வேணுமா அப்படின்னு சொல்லி அம்மாவோட கையை ஒரு நிமிஷம் கூட கையை பிடிச்ச கையை விடாமல் அம்மா கையை கோத்துக்கிட்டே இருந்து, இன்னொரு கையில் எல்லாரையும் அதட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப குறும்புக்கார பொண்ணாக இருந்து, எனக்கு பலூன் வாங்கி தருவியா, கடைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு வந்து மிட்டாய் வாங்கி தருவியா, பஞ்சு மிட்டாய், அதுவும் வந்து ரோஸ் கலரில், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, செகப்பு பலூன் வாங்கி தருவியா அம்மா கிட்டே கேட்டுட்டு, அப்புறம் வர்ற வழியில் இந்த சேமியா சர்பத்து கொடுப்பாங்க, அது எனக்கு வாங்கி தருவியா, 3 நிறத்தில் இல்லை 4 நிறத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, சரிம்மா சரிம்மான்னு எல்லாத்துக்கும் அம்மா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக கூட கை கோத்துட்டு வரான். அம்மா வந்து வீட்டு வேலையை செய்கிற ஆள் தான், ஆனால் தனக்கு கிடைக்கிற எந்த ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் அதில் பொண்ணுக்குன்னு சொல்லி ஏதாவது வாங்கிட்டு போகிற அம்மா. அப்பா சித்தாள் வேலை செய்கிறவர், ஒரு கல் கை மேலே விழுந்து 3 விரல் துண்டிக்கப்பட்டுருச்சு. அப்பாவால் முன்ன மாதிரி சகஜமாக எல்லாத்தையும் தூக்கி வேலை செய்ய முடியாது. அப்பாவுக்கு வேறு வேலையும் தெரியாது. அதனாலேயே வந்து 2 விரலை வச்சுட்டு நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி பல இடத்துல வேலை இருந்த வேலையெல்லாம் போய், ஆனாலும் தனக்கு தெரிஞ்சது அந்த சித்தாள் வேலை தான். அதை பண்ணி 5-10 குடும்பத்துக்கு கொண்டு வர்ற ஒரு அப்பா. அழகாக இருந்த குடும்பம்தான். அன்னைக்கு தலையில் அந்த குடும்பம் மாறும்னு யாருக்குமே தெரியாது. ஆசையாக காய்கறி வாங்கிட்டு அம்மா கூட இருந்த பொண்ணு பலூன் வாங்கிறதுக்காக ஏத்தாப்பில் இருக்கிற கடைக்கு போகிறா. போகிறப்ப பொண்ணை பார்த்துட்டு, இன்னும் நீ கையை விட்டுட்டு எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்துறாங்க அம்மா. இருமா வந்துடுறேன்னு சொல்லி போன பொண்ணு, அப்படிலாம் நீ ரோட்டில் ஓடக்கூடாதுன்னு பின்னாடியே துரத்திட்டு போன அம்மா.
பொண்ணு போய் கிராஸ் பண்ணிட்டா ரோட்டை, ஆனால் பின்னாடி வர்ற வண்டியை அம்மா பார்க்கல, பொண்ணு மட்டுமே பார்த்ததுனால அம்மாவை லாரி அடித்து குமுதினி கண்ணு முன்னாடியே அம்மா ரத்த வெள்ளத்தில் தன்னுடைய உயிரை விடுறாங்க. இதை பார்த்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அலறதா சிரிக்கிறதா எதுவுமே தெரில. அண்ணிலிருந்து ரொம்ப குறும்பாக இருந்த குமுதினி ரொம்ப அமைதியான பொண்ணாக மாறிட்டான். பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, என்ன பண்ணுறது, வீட்டில் வேலை செஞ்ச அம்மா வேலை செஞ்சிருந்த அந்த வீட்டிலிருந்து வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு இப்போ உன் பொண்டாட்டி இல்லை, உன் பொண்ணு தான் இருக்கான்ல, உன் பொண்ணு அவன் வீட்டுக்கு அனுப்பிடு வேலைக்கு, உன் பொண்டாட்டிக்கு என்ன சம்பளம் கொடுத்துட்டு இருந்தனோ அதையே நான் கொண்டு வந்து உன் கையில் தரேன் அப்படின்னு அந்த வீட்டு ஓனர் சொன்னவும் அப்பா கண்ணையே பார்க்காம, குமுதினி கண்ணையே பார்க்காம, சரிங்கம்மா வர சொல்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அம்மா இறந்து ஒரு நாள் தான் ஆச்சு, ஆனால் பசிக்குமே, காசு வேணுமே, என்ன பண்ணுறது. அம்மாவை பிடிச்சிருந்த கையில் இப்போ அப்பாவை பிடிச்சிட்டா, அப்பா கையை பிடிச்சி குமுதினியை கூட்டிகிட்டு போகிறாரு. நேராக கூட்டிகிட்டு போய் அம்மா வேலை செஞ்ச அதே வீட்டில் பொண்ணை சேர்த்துட்டு அப்படியே கண்ணையே பார்க்காம திரும்பி நடந்து சித்தாள் வேலைக்கு போகிறாரு.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் ஜே ராஜன் கதை நேரம். குமுது குட்டி இருக்கால, சாரி குமு குட்டி, குமுதினி அப்படின்ற அந்த சின்ன பொண்ணு 8 வயசில் அம்மாவை இழந்து குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு விருப்பு வெறுப்பு, முடியாதுன்னு சொல்ல முடியாது, வேணும் வேணான்னு சொல்ல முடியாது, கண்ணீரோடு போய் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்றான். வீட்டோடையே தான் வேலை பார்த்துட்ருக்கணும், அவங்களே சாப்பாடு போடுவாங்க, அங்கேயே தங்க வேண்டியது தான், ஒரு பாயில் தூங்க வேண்டியது தான். 8 வயசில் எப்படி ஓடி திரிஞ்சு ஆடி எல்லாம் பண்ண வேண்டிய வயசு, ஆனால் வீட்டு வேலை செய்கிற சூழ்நிலை. எத்தனையோ ஆசைகள் அந்த குழந்தைக்கும் இருக்கும், எல்லா குழந்தைங்க மாதிரியும், ஆனால் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் வேலை செஞ்சு தான் ஆகணும். அம்மா இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ அந்த பொண்ணுக்கு 13 வயசு. இந்த 5 வருஷம் வந்து ஒரு 50 வருடம் வாழ்ந்த ஒரு மெச்சூரிட்டி அந்த குழந்தைக்கு இந்த சமுதாயம் கொடுத்துருச்சு. எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எதை எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்கக்கூடாது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எப்படி சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைன்னா என்ன, மரியாதை எதில் கிடைக்கும், எதில் மதிப்பு கிடைக்கும், எல்லாத்தையும் வந்து ரொம்ப புரிஞ்சு கைத்தேர்ந்த ஒரு குழந்தை. அன்னைக்கு அந்த ஊரில் மிகப்பெரிய திருவிழா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மிகப்பெரிய கும்பாபிஷேகம் நடக்குது. அடுத்து அந்த ஊரில் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய தேர் அமைக்கப்பட்ட அந்த தேர் வந்து தேர் இழுக்கிற திருவிழா அன்னைக்கு. ஊரில் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வந்து அந்த தேரை பார்க்குறதுக்காகவே வந்து கிளம்பி வர்ற ஆட்கள் தான் அதிகம். தேர் திருவிழாவில் அங்கே ராட்டனம் இருக்கும், அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் இருக்கும், கடைவீதி இருக்கும், அன்னதானம் போடுவாங்க, கடவுளை பார்க்க போகலாம், அங்கே கோலாகலமாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். கூழ் ஊற்றுவாங்க, நண்பர்கள் விளையாடுவாங்க, சொந்தங்கள் ஒன்றா கூடி சமைச்சு சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் குமுதினி அந்த வீட்டில், அந்த வீட்டு ஓனருக்கு பிறந்த ஒரு 3 வயசு குழந்தைய கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கா. நாகராணி அப்படின்றது தான் அந்த அம்மாவுடைய பெயர். அவங்க வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க. கணவர் வந்து எண்ணெய் கிடங்கு வச்சு, எண்ணெய், வெறும் எண்ணெய் மட்டும்தான் அந்த கடையில் விற்கும். பக்கத்துலேயே எண்ணெய் கடை, இந்த சைடு மளிகை கடை. எண்ணெய் வேங்கன்னா அங்கே வாங்குங்க, மளிகை சாமான் வேணால் இங்கே வாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியும் வந்து காலையில் 7 மணிக்கெலாம் கிளம்பி போய் கடையை திறந்தாங்க அப்படின்னா 8:30 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க. மற்ற நேரம்னா குழந்தைய பார்த்துக்கிறது, குழந்தைக்கு சமைச்சு போடுறது, குழந்தைய தூங்க வைக்கிறது, குழந்தைக்கு குளிப்பாட்டுறது, சட்டம் மாற்றுறது, எல்லாத்தையும் வந்து பண்ணுறது குமுதினி தான். 13 வயசில் அம்மா ஸ்தானம், நினச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நம்மளே பார்த்துருப்போம் வாழ்க்கையில். ரொம்ப சின்ன குழந்தையாக இருப்பா, அம்மா இருக்க மாட்டாங்க, தங்கச்சியோ தம்பியோ பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தங்கச்சி தம்பி ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அக்காவை ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்க, தம்பி படிக்கணும்னு சொல்லி அக்காவோட நகையை விற்றுருவாங்க, தம்பி முதல்ல பட்டணத்துக்கு போட்டோம், நீ இங்கே இருந்து சொல்லி வீட்டு வேலைக்கு அனுப்புவாங்க, குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சுட்டு வா, தம்பி உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான், வருஷத்தில் ஒரு நாள் தான் கறி சோறு அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியும். அந்த குழந்தைக்கும் ஆசை, குமுதினிக்கும் கலர் கண்ணாடி வாங்கி போடணும், கடைவீதியில் போய் அவள் ஆசைப்படுற அந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்ணும், சிகப்பு கலர் பலூனை மறுபடியும் வாங்கி ஊதணும், இதெல்லாம் ஆசையாக தான் இருக்குது. எல்லோரும் கடைவீதிக்கு கிளம்பி போகிறாங்க, ஆனால் குமுதினி வீட்லேயே தான் இருக்கான். வீட்லேயே இருந்து என்னென்னலாம் வாழ்க்கையில் அவளுக்கு நடந்திருக்குமோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த 3 வயசு குழந்தைய ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி அந்த குழந்தைய அப்படியே அந்த துண்டு உள்ள வருடி கழுத்தில் கட்டிக்கிட்டு கொல்லப்புறத்தில் போய் பசுமாட்டு மடியில் பாலை கறந்துட்டே அந்த கட்டிக்கிட்டு மடியில் இருக்கிற அந்த 3 வயசு குழந்தைய பார்த்து அவள் சொல்கிறான், உன்னோட வாழ்க்கை எப்படிலாம் இருக்க போகுது தெரியுமா அப்படின்னு.

0: 13 வயசில் தன்னால் வாழ்க்கையில் எதெல்லாம் முடியாது அப்படின்னு நினச்சாலோ, அந்த 3 வயசு பொன் குழந்தைக்கு நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, நீ இவ்வளோ நல்லா வாழுவ, உங்கள் அப்பா அம்மா உன் கூடயே இருப்பாங்க, உன்னை அப்படி பார்த்துப்பாங்க, இப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லி தன்னுடைய கனவுகள் எல்லாமே அந்த குழந்தைக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக்கிட்டே பாலை கறக்கிறாள். பால் கறந்து முடிய கொண்டு வந்து அந்த சொம்ப வீட்டில் வச்சுட்டு ஒரு அலுமினிய தட்டில் கொஞ்சம் பழைய சோறை வந்து அப்படி போட்டுட்டு ஊறுகாய், பழைய ஊறுகாய் போட்ட அந்த ஊறுகாய் எண்ணெயை மட்டும் கொஞ்சம் மேலே ஊற்றி அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் கையிலேயே பிடிச்சிட்டு நிற்கிறான். சாப்பிடல. ஏண்டா இவன் சாப்பிடலையே, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நிற்கும்போது குமுதோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. கொல்லப்புறத்திலிருந்து அந்த தட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்து கதவு பக்கத்தில் நின்றுக்கிறான். அவங்க அப்பா அதே மாதிரி தான் கண்ணையே பார்க்காம வராரு. அந்த தட்டில் இருக்கிற அந்த பழைய சாதத்தையும் அந்த ஊறுகாய் எண்ணெய் போட்ட சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாவுக்கும் நிறைய கனவுகள் இருந்திருக்கும்ல, தன் பொண்ணை இப்படி படிக்க வைக்கணும், இப்படி வளர வைக்கணும்னு. ஒரு முடியாத நிலையில் இருக்குமேன்றது நினச்சி, ஆனாலும் பசிக்குமே சாப்பிட்டு முடிய இச்சி கையிலிருந்து பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு 4 நாவை எடுத்துட்டு அந்த தட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதே மாதிரி கண்ணையே பார்க்க முடியாமல் கண்ணில் கண்ணீரோடு தன்னுடைய அழுக்கு வேட்டியில் தன்னுடைய கண்ணையும் துடைச்சிட்டு அந்த எச்சிக்கையும் துடைச்சிட்டு குமுதினோட தன்னுடைய பொண்ணுடைய கண்களை பார்க்கவே முடியாத அவங்க அப்பா அப்படியே நடந்து போயிடுறாரு. இந்த காட்சி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னு அப்பா வந்து நடந்து போகிறாரு. சித்தாள் வேலைக்கு போயிட்டே இருக்காரு, நடந்து போயிட்டே இருக்காரு. கண்ணில் தண்ணி ஊற்றி அப்படியே ஓடிட்டே இருக்கு. எந்த எழுத்து வடிவிலையும் வந்து எதையுமே வந்து எழுத்தாளர் வந்து இதில் வந்து சொல்லவே இல்லை. அவர் நடக்கிறாரு. நடக்க நடக்க உடல் எடை வந்து குறையும் தானே, ஆனால் இவர் நடையில் மட்டும் உடல் எடை கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு எழுதுகிறார். எவ்வளோ உண்மையான விஷயம் இல்லை, ஏன்னா நினைவலைகள் யோசிக்க யோசிக்க மனசில் பாரம் அதிகமாகிட்டே இருக்கும். மனசில் பாரம் அதிகமானால் உடல் பாரமும் கூடும் அப்படின்றத வந்து எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. எல்லாருக்கும் நடந்தால் உடல் எடை குறையும், இவர் ஆனால் நடக்க நடக்க தன்னுடைய உடல் எடை ஏறிட்டே போகுது. ஏன்னா பொண்ணுக்குன்னு நினச்சி வச்சுருந்த பல கனவுகள் அவரால் முடியல. ஒரு எந்த தகப்பனா எந்த விஷயத்தையும் தன்னுடைய பொண்ணுக்கு கொடுக்க முடியாத ஒரு தன்னுடைய கையாளாகாத நிலைமையை நினச்சி அழுதுகிட்டே பொண்ணோட வீட்டுக்கு வந்து வெளியில் காசு கொடுத்து சாப்பிடாமல் இங்கே வந்து இந்த பழைய சோத்தை சாப்பிட்டுட்டு ஒரு 4 நாவை பொண்ணுக்காக சரி திருவிழாக்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போகிறாரு அப்பா.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
2: 4162 4462.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ ஆர் ஜே ராஜன் கதை நேரம். தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையும் தனக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு நடந்து போகிறார் அப்பா. அன்னைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த மோர் விற்கிற ஆயா, ஆயாவுக்கு 89 வயசு, ஆனால் இன்னமும் தலையில் 6 கிலோவுக்கும் மேலே இருக்கிற அந்த கூடையை சுமந்துக்கிட்டு தெரு தெருவாக போய் மோர் விற்றுட்டு வருவா. அந்த ஆயாவுக்கு தெரியும் குமுதினியோடைய மனசை பற்றி. அன்றைக்கி திருவிழா அப்படிங்கிறதுனால வளமையாக விற்கிறத விட வேகமாக 1 மணி நேரத்தில் அத்தனை மோரும் விற்று போச்சு. சரியான வெயில், திருவிழாவுக்கு வர்றவங்க எல்லாருமே கம்மி விலையில் என்னத்தை குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மோர் தானே எல்லாருக்கும் கிடைக்கிறது. ஸோ அன்னைக்கு வந்து மோர் டக்குன்னு வியாபாரம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஆயா வேக வேகமாக காசு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரான். முடிஞ்சு வச்ச காசுலேருந்து 1 ரூபாய் எடுத்துகிட்டு கூடையை வீட்டில் இறக்கி வச்சுட்டு நேராக குமுதினி வீட்டு அந்த மல்லிகை நாகராணி அம்மாவோட வாசலுக்கு போய் குமுதினி அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாப்பாவை இடுப்பில் சுமந்தபடி குமுதினி வாசலை வந்து நிற்கிறான். உனக்கு தான் தேருன்னா ரொம்ப பிடிக்கும்ல, நீ போய் தேரை பார்த்துட்டு வா, குழந்தை என்கிட்ட கொடு, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆயா வந்து சொல்கிறான். மோர் விற்கிற ஆயாவுக்கு அந்த குழந்தை மேலே அவ்வளோ பாசம். அந்த மோர் விற்கிற ஆயாவுக்கு தெரியுது இந்த குழந்தைக்கும் எத்தனை ஆசைகள் இருக்கும். 13 வயசு தான் ஆகுது இந்த குழந்தைக்கு. இந்த குழந்தைய வீட்டுக்குள்ளாரையே வச்சு இன்றைக்கி ஊரே திருவிழா கொண்டாடும் போது இந்த குழந்தைய பார்த்துக்க வைக்கிறோமே, இந்த வீட்டு பொம்பளைக்கு மனசாட்சியே கிடையாது, அவளும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கூட கொஞ்சம் கூட இதை நினைக்கவே மாட்டாள். சரியான கள்ளஞ்சக்கார ஊர், பணத்தை பார்க்குது மனுஷங்களை பார்க்கறது இல்லை அப்படின்லாம் புலம்பிக்கிட்டே, நீ போயிட்டு வண்டி தங்கம், இந்த 1 ரூபாயை வச்சுக்க, உனக்கு பிடிச்சதை வாங்கி தின்னு அப்படின்னு கொடுக்குறான். ஐயையோ ஆயா, எனக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லை, தேர் வருது போகுது எப்போ வேணால் பார்த்துக்கலாம், குழந்தைய விட்டு எப்படி ஆயா போகிறது, அதுவும் இல்லாமல் நான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் விட்டு போனேன் நான் பக்கத்தில் இல்லைன்னு தெரிஞ்சால் அழ ஆரம்பிச்சிருவா, ஒன்று அழுதா இவள் அழுதுறது தெரியாதே உங்களுக்கு, ஊரையே கூட்டிடுவா, கடைவீதியிலிருந்து அவங்க ஆத்தாவே கிளம்பி ஓடி வந்துடும், ஐயோ என் புள்ள அழுகுதுன்னு அந்த அளவுக்கு கத்துவா. அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த குழந்தை எவ்வளோ நேரம் தான் வச்சுருப்பேன், நீ கடைவீதிக்கு போ, நீ போய் சுற்றிட்டு வா, வந்துட்டு என்னென்னலாம் இருந்தது எப்படிலாம் இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், அது போதும் அப்படின்னு. என்னம்மா நீ எங்கள் அம்மா மாதிரி பேசுகிற, நீ அவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, உனக்கு நீ தான் கிழவி மாதிரி பேசுகிற, என்ன கிழவின்னு சொல்கிறியா அப்படின்லாம் சொல்லி சிரிக்குது ஆயா. சிரிச்சுட்டு சரி சரி அதெல்லாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன், 20 நிமிஷமாவது நீ போயிட்டு சாமியை மட்டும் பார்த்து ஒரு கும்பிட போட்டுட்டு நீ என்ன வேண்டணும்னு நினைக்கிறியோ மனசார வேண்டிட்டு வா, நீ நினைக்கிறலாம் நடக்கும் அப்படின்னு. எனக்கு என்ன ஆயா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்னத்தை போய் கடவுள்கிட்ட கேட்டு புதுசாக வேண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஒரு ஆயாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு 13 வயசு பொண்ணு பேசுகிற பேச்சு மாதிரியே தெரியலையே, இவ்வளோ மெச்சோர்டாக பேசுகிறா, என்ன தனக்கு எந்த ஆசையும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி வேற சொல்கிறான், எப்படி எதை இந்த பொண்ணை இப்படி சொல்ல வைக்கிது, பார்த்தாலே தெரியுது இந்த பொண்ணு நல்லா இல்லை அப்படின்னு. எந்த ஒரு புது ஆடை கிடையாது, ஒரு ஆபரணம் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி கிடையாது, நண்பர்கள் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, உறவுகள் கிடையாது, நல்ல உணவு கிடையாது, எப்படி இது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான் இந்த புள்ள அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஆயா சொல்கிறான். எப்பயுமே உனக்குன்னு கொஞ்சம் மோர் எடுத்து வைப்பேன், இன்றைக்கி கொள்ளை கூட்டம் எல்லாமே விற்று போச்சு, உனக்குன்னு ஒரு ரொம்ப மோர் கூட எடுத்து வரல, எடுத்துகிட்டு வர முடியல தங்கம் அப்படின்றாருங்க. ஐயோ நான் ஏற்கனவே வந்து நான் மோர் குடிச்சிட்டேன், வீட்லேயே நேற்று வச்ச மோர்லாம் இருந்தது ஆயா, நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எது கேட்டாலும் இதே மாதிரியே பதில் சொல்கிறான். நீ வந்து எனக்கும் அடங்க மாட்டேன், உன்னை யாரும் பேச்சு ஜெயிக்கவும் முடியாது, சரி நீ பிள்ளைய பார்த்துக்க, நான் போயிட்டு வரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி இந்த 1 ரூபாய்க்கு கடைவீதியிலேருந்து ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வரேன், என்ன சாப்பிடணும் உனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு. எனக்கா, எனக்கு ஒன்றுமே இல்லையா, எதுவுமே தேவையில்லை, நீ போய் கும்பிட்டுட்டு மட்டும் வா, இந்த புள்ளை வந்து ரொம்ப நல்லா எதிர்காலத்தில் வந்து பெரிய ஆளாகணும்னு சொல்லி வேணால் வேண்டிட்டு வரியா, கொஞ்சோண்டு 90 மட்டும் எடுத்துகிட்டு வா, பிள்ளைக்கு வச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லுது. ஆயா கண்ணில் அறியாமல் தண்ணி வந்துருச்சு.
என்ன இந்த பிள்ளை எந்த ஆசையும் இல்லாமல் இருக்கே, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயா கண்ணை தொடச்சிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அங்கே தேரை இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டு போடுறாங்க. மடியில் இருந்த குழந்தையை பார்த்து குமுதினி சொல்கிறா, தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியா, பாட்டு கேட்குது, இவ்வளோ பெரிய தேர் தெரியுமா, பிரம்மாண்டமாக இருக்கும், தேரை பார்க்கலாம் கொடுத்து வச்சுருக்கணும், தேர் பார்த்தா வாழ்க்கையில் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்குமாம்மா, நீ வந்து பெரிய பொண்ணாகி சுதந்திரமாக வெளியில் போய் எப்போ வேணால் தேரை பார்க்கலாம், தொட்டு கும்பிடலாம், நீ வேண்டியதை கேட்கலாம். தேர் நாலு சக்கரம் இருக்கும், நாலு சக்கரமும் இந்த வீட்டை இந்த வீட்டோட பெருசாக இருக்கும், அந்த நாலு சக்கரமும் சுத்தும், அது ஒரு 1000 பேர் இழுப்பாங்க, அது நகர்ந்து வர்றதை பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை நீ பார்த்தே இருக்க மாட்டேன், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேரில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தோரணத்தை பற்றியும் அந்த உச்சியில் இருக்கிற அந்த அழகு அந்த டிசைனை பற்றியும் அதில் எவ்வளோ மலர்களை சுற்றி வச்சுருப்பாங்க, எப்படி அந்த கயிறு இருக்கும், அந்த தேர் நேராக போகிறதுக்கு எப்படி வந்து ஒரு மரக்கட்டையை சக்கரத்தில் வச்சு வச்சு அதை வந்து திசை திருப்புவாங்க, இதெல்லாத்தையும் அந்த 3 வயசு மடியில் இருக்கிற குழந்தைக்கு இவ வந்து சொல்லிகிட்டே இருக்கா. வாயுவே வந்து அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. தேர் வந்து ஊருக்குள்ளே ஊர்வலம் வருது. தன்னால் தேரை பார்க்க முடியல அப்படின்ற எந்த ஒரு ஏக்கமும் கஷ்டமும் எதுவுமே இல்லை. தன்னுடைய கனவுகள் எல்லாத்தையுமே வந்து அந்த குழந்தைக்கே சொல்லி சொல்லி அந்த 3 வயசு குழந்தை மடியில் இருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு தாயாகவே மாறி குமுதினி அந்த குழந்தைய பார்த்துக்கிறான்.

வழக்கமாக 8 மணிக்கு 8:30 மணிக்கெல்லாம் அந்த குழந்தையோடைய அப்பா அம்மா கடையை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இன்னைக்கு திருவிழா கண்டிப்பாக வந்து 12 to 1 மணி ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. தேரை பார்த்துட்டு திருவிழாவுக்கு போயிட்டு அன்னதானத்தை முடிச்சுட்டு உறவினர்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். நீ வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அந்த பழைய சாதத்தையும் சாப்பிட்டுட்டு நீ வந்து தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 13 வயசு குழந்தை, மடியில் ஒரு 3 வயசு குழந்தை, என்னதான் வந்து அம்மா மாதிரி பேசினாலும் குழந்தைக்கும் பயம் இருக்கும் இல்லையா? இருட்டுது, கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டுது. உனக்கு நீ துணை, எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணை, சரியா? தைரியமாக இருக்கணும். இந்த பேய் பூச்சாண்டி இதெல்லாம் கட்டுக்கதை, இது எதையுமே நம்பக்கூடாது, தைரியமாக இருக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லி அந்த 3 வயசு குழந்தைக்கே வந்து சொல்லி சொல்லி தனக்கு தைரியம் ஏற்றிக்கிட்டே இருக்கான். பிரபஞ்சன் இந்த கதையை வந்து எப்படி முடிக்கிறாருன்னா, இந்த எல்லாருக்கும் கனவு இருக்கும் இல்லையா வாழ்க்கையில், ஆனால் அந்த கனவு வந்து எங்கேயுமே சொல்லாமல் மனசுலேயே ரொம்ப ஆழமாக நம்ம வந்து நல்லா தான் இருக்கோம், நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆழமாக நினச்சிட்டே இருப்போம். இந்த குழந்தை வந்து அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிகிட்டே இருக்குது, ஆனால் தான் வந்து எந்த குறைபாடுகளையும் வெளியில் காட்டாமல் நான் நல்லா தான் இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிட்ருக்கான். ஏதோ ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, உள்ளே அந்த தேரை பார்க்கணும், அங்கே போய் சாமியை கும்பிடணும், ஐயர் கையால் கொஞ்சோண்டு விபூதி வாங்கி நெத்தியில் வச்சுக்கணும், அந்த தேருடைய கயிறு ஒரு தடவை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா. கடைவீதி கூட்டம் மக்கள் தேர் அது பிரம்மாண்டம் இதெல்லாத்தையும் பார்க்க ஆசைப்படுற குழந்தைக்கு எதுவுமே நடக்கலை. அன்னைக்கு இரவு நேரம் நல்லா இருட்டிருச்சு, பொழுது சாஞ்சிருச்சு, 6 வார சத்தம் வெளியில், தேர் அப்படியே வந்து ஊர்வலம் போகுது ஊருக்குள்ளே. இந்த இடத்துல தான் வந்து நான் இன்னைக்கு காலையில் செஞ்சு சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அந்த தேர் தெருவுக்குள்ளே வருது, சரியாக குமுதுனி வீட்டு அந்த அந்த நாகராணி அம்மாவோட வீடை கிராஸ் பண்ணும்போது வாச டமால்னு ஒரு சத்தம், தேருடைய சக்கரம் ஒரு பெரிய பள்ளத்தில் இறங்கி அந்த சக்கரம் ரெண்டாக பிளந்துக்குது, பயங்கர சத்தம். இது பிரபஞ்சன் எப்படி எழுதுறாரு அப்படின்னா, தேரே வந்து குமுதினியை பார்த்தது அப்படின்னு எழுதுறாரு. சத்தம் கேட்டு குமுதினி வந்து கதவை, என்னடா இவ்வளோ சத்தம் கேட்குதேன்னு சொல்லி கதவை திறக்கிறா. கதவை திறந்தவளுக்கு ஆச்சரியம், வீட்டு வாசலில் கண்ணு முன்னாடி அவ்வளோ பிரம்மாண்டமான தேர் இவளை நோக்கி நிற்கிது. பார்த்த இவளுக்கு ஆச்சரியம், ஒரே கூட்டம், 6 வாரம் சக்கரத்துக்கு பக்கத்தில் வந்து ஆளுங்க தூக்கி, ஆ புடி தூக்கு ஆ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு அப்படியே ஏறி தூக்கி இது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ ஒரு ஆயா வருது, வந்து இந்த கண்ணு அப்படின்னு ஒரு சொம்ப கொடுக்குறாங்க. ஐயர் தண்ணி கேட்குறாரு, உள்ளிருந்து வீட்டுக்குள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடு அப்படின்றாரு. நேராக கிச்சனுக்கு போகிறா, அந்த சொம்பில் தண்ணி எடுக்கிறா, அந்த குழந்தைய மடியில் தூக்கிட்டு அப்படியே நடந்து போகிறா. சுற்றி கூட்டம், எல்லாரையும் விலக சொல்கிறாங்க, அந்த பொண்ணு நேராக போகிறா, அந்த பொண்ணை தூக்கு அப்படின்ட்டு பொண்ணை தூக்கி தேரில் வைக்கிறாங்க. கொடுத்தங்க அப்படின்ட்டு பூசாரி வந்து அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை வாங்குறாரு. வாங்கி அங்கே இருக்கிற கடவுள் மேலே இருக்கிற பூவுக்கு ஃபுல்லாக தெளிக்கிறாரு. பூ எல்லா பூவுக்கும் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு இவரும் கொஞ்சம் கையில் தண்ணியை ஊற்றி தலையில் தெளிச்சுட்டு அந்த சொம்பு கொடுத்துட்டு, நல்லா இருப்பா தாயி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விபூதி எடுத்து நெத்தியில் பூசுகிறாரு. ஐயா குழந்தைக்கு நீங்களே வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி
அந்த துண்டிலிருந்து துண்டை விளக்குறான். உள்ளே பார்த்தா அத்தனூண்டு ஒரு குழந்தை. தாயே என்னது, மடியில் வேற ஏதோ பொருள் வச்சுருக்கேன்னு நினச்சேன், பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னே. இந்த குழந்தைக்கும் வச்சு விடுங்க சாமி அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கும் வந்து விபூதி வைக்கிறாரு. அப்படி அந்த பொண்ணை இறக்கி விட்றாங்க. நடந்து வர்றா, நடந்து வர்றப்ப அந்த தண்ணி குடிக்க சொன்ன ஆயா, இந்தா கண்ணி இது உனக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு கலர் துணியில் எதையோ வச்சு கொடுக்குறாங்க. பிரசாதம்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து அதை பார்க்குறான். ஒரே ஒரு கடலை உரண்டையும் ஒரு பிளாஸ்டிக் கலர் கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடியும் வச்சு அனுப்பியிருக்காங்க ஆயா. திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா தன்னோட பயம் போக்குற மாதிரி பிரபஞ்சன் கதையை முடிக்கிறாரு. அன்று இரவு கடவுளே குமுதினிக்கு காவல் இருந்தார் அப்படின்னு முடிக்கிறாங்க. இதோட அந்த கதை முடியுது. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கதையை படித்தோன்னே ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதே சமயம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்ற அந்த அருமையான ஒரு செய்தியும் இந்த கதை மூலமா புலன்படுது.

இத்தோடு நானும் கிளம்பி நேரம் வந்தாச்சு. இந்த கதை பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் திங்கட்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA கிரெடிட்.
8: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
9: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
10: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
11: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம், உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும், மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 52 Finch Avenue East, Unit G03, 416.

0: 416-284-7000.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 416-821-0462. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
2: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 36-700-222-2.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ்.

0: ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோட்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோட்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
6: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
7: நோ நோ நோ.
8: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: மொழிகளில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-475-4761-4765-4661.
4: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்ட, அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462750.

என்னோட சாட்சி ப்ரோ.

ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. ஜிகிருதண்டா பேரு போன மதுரை தானுங்க, சிங்கப்பூர்ல தோக்கடிக்கும் எங்க ஊருங்க. தீக்கடைங்க எங்களுக்கு.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: அந்தி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

Ladies and gentlemen.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5:05.
0: மனத்தியாள செய்திகள் CMR Tamil HD Avali News.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சனா நாணயக்காராவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை 116 மேலதிக வாக்குகளால் தோல்வியடைந்திருக்கிறது. இந்த பிரேரணைக்கு எதிராக 152 வாக்குகளும் ஆதரவாக 36 வாக்குகளும் வழங்கப்பட்டன. அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தின் போது கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு தொடர்பான தனது பொறுப்பையும் பொறுப்புக்கூறலையும் நிறைவேற்ற அமைச்சர் தவறியதன் காரணமாக அவருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. டெல்லி ஜந்தர் மந்தர் சுற்றுவட்டார பகுதியில் இணைய சேவை முடக்கப்பட்டதற்கு எதிரான பொதுநல மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று அவசர வழக்காக விசாரிப்பதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு மற்றும் முறைகேடு புகார்களை கண்டித்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி ஜந்தர் மந்தர் பகுதியிலே கடந்த June 20 முதல் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இணைய சேவை மற்றும் மெட்ரோ சேவை முடக்கப்பட்டது. 3 ஜந்தர் மந்தரை சுற்றியிருக்கின்ற 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மொபைல் இணைய சேவைகள் முடக்கப்பட்டன. இணைய முடக்கத்தால் ஜந்தர் மந்தர் மற்றும் அதன் அருகில் இருக்கின்ற கர்நாட் பிளேஸ் போன்ற வணிக பகுதிகளில் கடைகள், உணவகங்கள் மற்றும் அலுவலகங்கள் மாலை 6:30 மூடப்பட்டு வணிக நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வலியுறுத்தி இந்த மனுவை பொதுநல மனுவாக மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் ஏற்று தலைமை நீதிபதி TK உபாத்யாயா மற்றும் நீதிபதி தேஜஸ் காரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறது. முன்னதாக மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடி தொடர்பான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இணைய முடக்கத்திற்கு எதிரான இந்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் அவசரமாக விசாரிக்க ஏற்றுக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.

கனடா மற்றும் ஈக்வடார் அரசாங்கங்கள் இன்று ஒட்டவாவில் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இதை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்துவின் செய்தி தொடர்பாளர் முஜ்தபா ஹுசைன் உறுதிப்படுத்தினார். கனடாவிற்கான ஈக்வடார் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லூசேரோ குடேரஸ் ஈக்வடாரின் உற்பத்தி வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைச்சர் லூயிஸ் ஆல்பர்டோ ஜெரமில்லோ கையெழுத்திடும் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். பல கனடிய அமைப்புகளும் குடியுரிமை சமூக தலைவர்களும் கனடா ஈக்வடார் தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எதிர்த்திருக்கின்றனர். மேலும் இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தென் அமெரிக்க நாட்டில் மனித உரிமை நெருக்கடியை மோசமாக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 2025 ஆண்டின் ஆரம்பத்தில் முடிவடைந்தன.

0: முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி கனடிய இறக்குமதிகள் ஆணையத்திலிருந்தும் ஈக்வடார் சுங்க வரிகளை நீக்கும். கனடாவுக்கும் ஈக்வடோருக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2025 கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டாலர்களை எட்டியதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு அமெரிக்கா புதிய சுங்க வரிகளை விதித்துள்ள நிலையில் அதற்கு ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பிற நாடுகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றன. ஜப்பானின் தலைமை அமைச்சரவை செயலாளர் அமெரிக்காவின் புதிய சுங்க வரி நடவடிக்கை குறித்து ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதேவேளை ஆஸ்திரேலியாவின் வர்த்தக அமைச்சர் தமது நாட்டிற்கு 12.5% சுங்க வரி விதிக்கப்பட்டிருப்பது முற்றிலும் நியாயமற்றது என விமர்சித்திருக்கிறார். 60 நாடுகளுக்கு புதிய சுங்க வரிகளை அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இலங்கை உள்ளிட்ட 18 நாடுகளுக்கு 10% சுங்க வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையுடன் இணைந்து 10% சுங்க வரி விதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளில் இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, கனடா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் அடங்குகின்றன. இந்த புதிய சுங்க வரிகள் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நாடுகள் தொடர்ந்து தங்களது நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றன.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: கலை நேரம் 5:10 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM 101.3. மணிக்கோம் CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலை நேரம் 5:10. இப்பொழுது முதல் 8:30 உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 25°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய பிரகாசமான நாளாக இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாரத்திற்கு 13 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 18°C காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே பாரிய மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் 3% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் FM 101.3. மணிக்கோம் நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய பாடல் ஓசுகுமாரி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை யாது கிருஷ்ணன் பாடியிருக்கின்றார்.

0: கலக நேரம் 5 மணி 15 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் செல்வகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா உற்சாகமாக இருக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று? சம்பவக்காரி
1: நன்றி வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோடு ஷான் ரோல்டன் சைந்தவி.

0: காலை நேரம் 5:20 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் கமல் பாரதி, கோதாஸ் பேக்கரன். நலமா இருக்கிறீங்களா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமா மோட்சமா இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்
1: இன்றைக்கு? ஆடி பெருக்கு படத்துல இருந்து காவேரியோரம் கவி சொன்ன காதல் அந்த பாடக்கப்பங்க.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: என்ன அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் பி. சுசீலா பாடியது.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
2: 416-897-0919. வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
5: கலை நேரம் 5:28 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் குயின்சன்?
6: நல்லமா வாழ்க்கையா உள்ளோ? நீங்க?
5: நல்லமாக இருக்கிறோம், நன்றி குயின்சன். என்ன பாடல் திரைப்படம் வந்திருக்கிறீர்கள்?
6: ரோயா மலர் திரைப்படத்தில் என்ன பாடல் என்றால்
5: பாடலுடைய பாலசுப்ரமணியம்

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கலக நேரம் 5:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் சாரா.
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி சாரா. என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள்?
1: தூத் படத்துல இருந்து கண்ணுக்குள்ள அந்த பாட்டு.
0: சரி, உங்களுக்கு தெரிவி ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சாய் அபேங்கர், ஜனிதா காந்தி.

0: காலை நேரம் 5:40. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சிந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் கமல் பாரதி.
0: மாலை வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்? பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you. Number 1. உலகின் முதல் தமிழ் HD CMR. துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR 101.3.
1: கலைக நேரம் 5:46 நேர்கள் கடுகொடுப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்றார் தனியர். வணக்கம்.
2: வணக்கம் கமல்பாலாஜி. கண்ணன் பேசுறீங்களா?
1: இருக்கிறோம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நலமா,
1: நலமாக குதூகலமாக
2: என்ன
1: பாடல் தெரிவு?
2: ஒளிக்கிறது
1: உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம் கண்ணன்.
2: மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஒளிக்கும் பாடலோடு கார்த்திகேயன், ரகீப் ஆலம் ஆகியோர்

0: இளைய ஒலியின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி.
1: கலை நேரம் 5:52 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கமல் பாரதி. கண்ணன் காக்கன் எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறோம் கண்ணன், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: ஓ, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த நல்ல நாள்ல வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. வள்ளிக்கிழமை பின்னேரம்
1: பாடல் தெரியுது.
2: இன்னைக்கு உலான் சுற்றும் பாலிபன் அவ்வளவு வருஷம் நாட வந்து பாட்டு கேட்போம்.
1: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்,
1: வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடல் கணிசை மெல்லிசை மலரமி சிசுநாதன், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலக நேரம் 6:02.
0: மணித்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: தென் மாகாண சபையின் முன்னாள் பிரதான செயலாளர் ஒருவர் இளைஞர் ஊழல் குற்றச்சாட்டு புலனாய்வு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2019 தென் மாகாண சபை உறுப்பினர்களின் ஒதுக்கீட்டின் கீழ் ஒதுக்கப்பட்ட 16.5 மில்லியன் ரூபாய் நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென் மாகாண அபிவிருத்தி அதிகார சபையினால் மாகாணத்தில் உள்ள பொது தன்னார்வ சங்கங்களுக்கு நாற்காலிகளை வழங்கும் திட்டம் ஒன்றில் அரசாங்க கொள்முதல் நடைமுறைகளிலிருந்து விலகி உற்பத்தி நிறுவனம் ஒன்றை தெரிவு செய்து அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதான செயலாளர் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவிருக்கிறார். ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் மேலும் 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. இதனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3 உயர்ந்திருக்கிறது. பாதிப்புக்குள்ளானவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒடிசா சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. தெற்கு ஒன்டாரியோவில் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் 139 மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பிற்கு போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இதனையடுத்து 21 சந்தேக நபர்கள் மீது 100 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது மாகாணத்தின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதல்களில் ஒன்று என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்டாரியோவின் சானியாவில் உள்ள ப்ளூ வாட்டர் பிரிட்ஜ் நுழைவாயிலில் கனடா அமெரிக்க எல்லை கடந்து நடைபெறும் போதைப்பொருள் கடத்தலை குறிவைத்து 18 நடத்தப்பட்ட ப்ரொஜெக்ட் பே விசாரணையில் கிட்டத்தட்ட 1.7 மெட்ரிக் டன் போதைப் பொருட்களும் பீரங்கி எதிர்ப்பு துப்பாக்கி உட்பட ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.

நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை பார்த்துவிடலாம். 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று தென்கிழக்காக மணித்தளத்திற்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 25 பாகை செல்சியஸாக இருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருள் நிலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. 3% உயர்வடைகிறது. நள்ளிரவின் பின்னர் 3% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். நிகழ்ச்சியிலே நீங்கள் அணிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களில் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் மரகத வீணை திரைப்படத்திலிருந்து கேஜே ஜெயசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய மரகத வீணை இசைக்கும் ராகம் என்ற பாடலை தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன்
2: என்ன
3: பாடல் தெரிவு? சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
2: நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஜெகதீஷ்.

0: கலைஞரம் 6:15 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி அறிந்து கொள்கின்றார். தனியர் வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் மீரா?
1: எனக்கு மாயாவி படத்திலிருந்து கடவுள் சந்த அழகிய வாழ்வு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு SPB சரண், கல்பனா.

0: கலைஞர் நேர்மார் மணி 20 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சுவானந்தன்.
0: சுவானந்தன், என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: அண்ணனூர் கோயில் கிளப்படுத்தது
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும் 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து
2: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலே வாங்கலாம்
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம் என்ன
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்
1: 416-834-2266
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்
4: ஹாய் டார்லிங் காசு அனுப்பினான் வந்ததா
5: இல்லடா
4: ஹலோ காசு வந்ததாடா
5: இன்னும் வரல காசு
4: காசு வந்துச்சா
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
8: கலக நேரம் 6:26 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றார் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நிஷா
9: நல்லா
8: இருக்கிறோம் நன்றி நிஷா என்ன பாடல திருவிழா வந்திருக்கிறீர்கள்
9: எனக்கு விடுதலை படத்துல தினம் தினமும் ஒன்று அந்த பாட்டல்
8: சரி இதோ உங்கள் திருவில் பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகிழுங்கள் மேடம் சந்திக்கலாம்
9: நன்றி வணக்கம்
8: நன்றி வணக்கம் ஒழிக்கும் பாடலோடு இளையராஜா அனன்யா பட்

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைஞர் நேரம் 6:33 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் பவி கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் பவி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நானும் நலமாக இருக்கிறேன். வேலை முடிச்சு வீட்டை போய் கொண்டு உங்கள்ட்ட வாட்ட கத்தம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தானே கத்தியா போய் கொண்டிருக்கோம்.
0: வெள்ளிக்கிழமை சந்தோஷமாக செல்கிறீர்கள். சரி, என்ன பாடல்?
1: எனக்கு மாதாவின் கோவிலில் மணி ஓசை கேட்டு அந்த பாட்டு.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு S. ஜானகி, பாடல் காணிசை இசை ஞானி இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: காலை நேரம் 6:39 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொண்ட நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமலன், எப்படி இருக்கீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நல்ல சமமாக இருக்கு. நான் கமல் பேசுறேன். காலை வாழ்ந்திருக்கும்
0: கமல்ஹாசன் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறீர்கள். ஒலிக்கிறது உங்கள் தெரிவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

0: காலை நேரம் 6:44 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் காசி, நான்
0: எப்படி இருக்கிறீர்கள்? என்ன பாடல்
1: அன்ன முட்டகை படத்துல இருந்து மயங்கி விட்டு நின்னு மாலாவின் கோயிலும் பாடிதான் கேட்டிருக்கேன் பாட்டு
0: இருக்கலாம், தெரியவில்லை எனக்கு சரியாக.
1: இங்கெல்லாம் சொன்ன பாடி கேட்டின பாட்டேன்
0: இருக்கலாம்.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: இதோ உங்கள் திரையில் பாடல் ஒழிக்கிறது கேட்டவங்க, எங்கள் ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: ரகசியமார் தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9056-7672.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: கலை நேரம் 6:52 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பிலே
1: நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: என்ன பாடல் திரிவோடு வந்திருக்கிறீர்கள் இன்று?
1: படம் பட்டிக்காடா பட்டணமா பாட்டு கேட்டு கோடி உரிமையெல்லாம் மற்ற அந்த மூன்று பேர் பேர்வல் வந்து ஒரே லைன்ல வந்து இதை சொல்றேங்க. ஒன்று அறிவிப்பாளர் கமல், மற்றது பாடகர் கமல், மற்றது ரசி தசிக்கிறது பாடல்களை தசிக்கிறது கமல். பாத்தீங்களா அமைப்ப? இதான் அந்த எதிர்பாராத பெயர்கள், ஒரே ஒரே பெயர், மூன்று ரசனையிலே இருக்குது. வாய்ப்புக்கு நன்றி அம்மி.
0: நன்றி நன்றி. இதோ உங்களுடைய திரையில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். ஒழிக்கும் பாடலோடு எம் சௌந்தரராஜன் எல்லாரீஸ்வரி குழுவினர்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
0: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: கலைகநேரம் 7 மணி 1 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி. செம்மணி மனித புதைக்குழியில் நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட மலை அங்கியுடனான சிறுவனின் எலும்புக்கூடு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பின்னரே அகழ்ந்திருக்கப்படவிருக்கிறது. குறித்த எலும்புக்கூடு தொடர்பில் எவருக்கேனும் தகவல்கள் தெரிந்திருந்தால் அது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்திருக்கிறார். குறித்த எலும்புக்கூடு சட்ட ரீதியாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அனுமானம் இருப்பதால் நிபுணர்களின் ஆலோசனைகளின் பின்னரே அதனை அகழ்ந்திருப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அது தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா கட்சி நடத்திய வரும் தொடர் போராட்டங்களை முன்னிட்டு மத்திய டெல்லியில் உள்ள 17 முக்கிய மெட்ரோ ரயில் நிலையங்கள் இன்று காலை 7:30 முதல் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக டெல்லி மெட்ரோ ரயில் கழகம் அறிவித்திருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தொடர்ச்சியாக 3வது நாளாக இந்த நிலையங்கள் மூடப்படுவதால் தலைநகரில் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் பயணிகளின் வசதிக்காக ராஜீவ் சாக், மண்டி ஹவுஸ் மற்றும் மத்திய செயலகம் ஆகிய நிலையங்களில் ரயில்களை மாறும் வசதி மற்றும் தொடர்ந்து செயல்படும் என தெரிவிக்கப்படுகிறது. போராட்டம் காரணமாக கடந்த புதன் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் இந்த நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்று சுமார் 14 மணி நேர மூடலுக்கு பின்னரே சில நிலையங்களின் நுழைவு வாயில்கள் திறக்கப்பட்டன. தொடர்ந்து மெட்ரோ நிலையங்கள் மூடப்பட்டு வருவதாலும் ஜந்தர் மந்தர் மற்றும் ஜன்பத் சுற்றியுள்ள சாலைகளில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாலும் அலுவலகங்களுக்கு செல்வோர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள். கனடா மற்றும் ஈக்வடார் அரசாங்கங்கள் இன்று ஒட்டோவாவில் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இதை சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்துவின் செய்தி தொடர்பாளர் முஸ்தபா ஹுசைன் உறுதிப்படுத்தினார். கனடாவிற்கான ஈக்வடார் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் லுசேரோ குட்டிரஸ் ஈக்வடரின் உற்பத்தி, வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு அமைச்சர் லூயிஸ் ஆல்பர்டோ ஜரமில்லோ கையெழுத்திடும் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார். பல கனடிய அமைப்புகளும் குடிமை சமூக தலைவர்களும் கனடா ஈக்வடார் தடையற்ற வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எதிர்த்திருக்கிறார்கள். மேலும் இந்த ஒப்பந்தம் சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தென் அமெரிக்க நாட்டில் மனித உரிமை நெருக்கடியை மோசமாக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் 2025 ஆரம்பத்தில் முடிவடைந்தன. முன்மொழியப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின்படி கனடிய இறக்குமதிகள் அனைத்திலிருந்தும் ஈக்வடார் சுங்க வரிகளை நீக்கும். கனடாவுக்கும் ஈக்வடோருக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் 2025 கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் டாலர்களை எட்டியதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் செப்டம்பர் 24 அமெரிக்காவிற்கு வருகை தரும்போது அவருடன் செயற்கை நுண்ணறிவு குறித்து விவாதிக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் டொனால்டு டிரம்ப் சீனாவிற்கு சென்றிருந்த போது இரு தலைவர்களும் சந்தித்ததைத் தொடர்ந்து சீன தலைவரின் இந்த வருகை அமையவிருக்கிறது. சீன பயணத்தின் போது சீன தலைவரை வெள்ளை மாளிகைக்கு

0: மேற்பரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரியொளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 25 பாகை செல்சியஸ். பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஜூலை மாதம் 25 தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 28 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்பட்டாலும் சில இடங்களிலே இடி முழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை பின்னிரவிலும் சில இடங்களிலே அந்த மழைப்பொழிவு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% உயர்வடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 183.9% காணப்படும். இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-2222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம், நீங்கள் நலமா என்ற கல்வியை வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கு இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்திலிருந்து காதல் எனும் வடிவம் கண்டேன் என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது.
1: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
2: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
1: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
2: அதத்தான் சொல்றேன்.
0: ஒலிக்கும் பாடல் மெல்லிசை மன்னர்களின் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பி. சுசீலாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: காலை நேரம் 7:11 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா தேவகுமார், அதுக்கு நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி தேவகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியோட வேண்டிக் கொண்டாருங்க. பாடல் பாடல் தெரிவுகள் பழச பூசெல்லாம் போய் கொண்டது.
0: சரி, நீங்கள் என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு என்றைக்கு விஜயன் இந்த பிறந்தது நான் வந்தா அப்படியா அவற்ற பாடல்லையும் பொத்துவில் அஸ்மின் அவற்ற வரிகளில் ஒரு பாடல் ஒன்று கொடுப்போம், ஆர்த்திச்சு உடைய ஆர்த்திச்சு.
0: சரி, இதோ உங்கள் திருவிழி ஒழிக்கிறத பாடல் கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி நன்றி
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு தினேஷ் கனகரத்னம், விஜய் ஆண்டனி குழுவினர்.
2: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் அபிஜாத்மி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.

0: கலங்க நேரம் 7:16 நேர்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். தவம் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லா இருக்கேன்.
0: நலமாக இருக்கிறோம் தவம். நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு ராஜபாட்டு படத்துல மதன மாளிகையில் மந்திர மாளிகையா அந்த பாடல்.
0: சரி, இது உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 7:22. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். நான் இல்லையா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் நன்றி. நான் இன்னைக்கு நெஞ்சிலோராளையம் படத்தில் இருந்து முத்தான முத்தல்லவு அந்த பாடல் கேட்கலாமா?
0: தாராளமாக கேட்கலாம். உங்கள் திருவிழி ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.
2: ஒழிக்கும்
0: பாடல் பி சுசீலாவின் குரலில் ஒழிக்கிறது. நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திற்காக மெல்லிசை மன்னர்களின் இசையல்

0: கலை நேரம் 7:26 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி. செல்வி
0: எப்படி இருக்கிறீர்கள்? செல்வி
1: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு எந்த அம்மா சபதம் படத்தில் இருந்து அன்பு மேகம் எங்கோடி அந்த பாடல்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
4: Everything okay, no problem undichu nam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா செல்வம்.
4: சரி சரி.
7: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
9: CMR தமிழ் HD.
8: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
9: தமிழ்.
8: HD தமிழ். HD
10: கலைஞர் நேரம் 7:32 நேர்கள் கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம்
10: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
11: கணேஷ்
10: என்ன பாடல் தெரிவாடு வந்திருக்கிறீர்கள் கணேஷ்?
11: பூவம் போட்டும் பாடல்.
10: சரி, இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
11: நன்றி வணக்கம்.
10: நன்றி வணக்கம்.

காலை நேரம் 7:37 நேர்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமா தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள். சரி, அவர் பேசுவதாக இல்லை. நேர்களும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு அணிந்து கொள்ளலாம். அழைக்கும் தொலைபேசி இலக்கம் 416-644-6222 416-644-6222.

0: கலை நேரம் 7:42 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் எழுந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: ரவி.
0: ரவி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள் ரவி?
1: ரவி கேட்க போற பாடல் வந்து வசந்தி படத்திலிருந்து சந்தோஷம் காணாத வாழ்வுண்டா.
0: சரி, இதோ உங்கள் திருவிழா ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம் ரவி.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம்.

கலையக நேரம் 7:47 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. அடுத்து முகநூல் வாயிலாக கந்தன் கந்தசாமி இணைந்திருக்கிறார். அவர் வணக்கம், நலம், உங்கள் நலத்திற்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறிவிட்டு, உங்களால் வானொலியில் ஒரு பாடலை ஒளிபரப்ப முடியுமா? ஃபோட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து மனசுக்குள்ளே தாகம் அந்த பாடலை கேட்டிருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு ஹாரிஸ் ராகவேந்திரா, ரேஷ்மி.

அடுத்து முகநூல் வாயிலாக சுந்தர் ரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி என்று தெரிவித்திருக்கிறார். மாலை வணக்கம், நீங்கள் நலமா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் நலம், உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு படிக்காத பண்ணையார் என்ற திரைப்படத்தில் வந்த கோணாத செங்கரும்பு கூடாது உன் குறும்பு என்ற பாடலை ஒளிபரப்பீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒழிக்கிறது பாடல். பாடலோடு தீபன் சக்கரவர்த்தி, எஸ்பி சைலஜா.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
3: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.